0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் சிவ கீர்த்தனாஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் ராமநாதம் பஜேஹும் சாங், சங் பை ஸ்ரீ அரியகுடி ராமானுஜன். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Now we welcome you all to listen the great Vedic chant,
2: Chamaka Ganapata.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: வேத பாடாக ரிக்வேத ஜடபாடாக.
2: ஓம் அயம் தேவாய தேவாயாய மயம் தேவாய தேவாய ஜன்மனே ஜன்மனே தேவாய தேவாய ஜன்மனே ஜன்மனே ஸ்தோமோ ஸ்தோமோ ஜன்மனே ஜன்மனே ஸ்தோமாஹ ஸ்தோமோ விப்ரேபிர் விப்ரேபி ஸ்தோம ஸ்தோமோ விப்ரேபிஹ விப்ரேபிராசயா சயா விப்ரேபிர் விப்ரேபிராசயா ஆசயேத்யாசயா அகாரி ரத்னதாதமோ ரத்னதாதமோ காரியகாரி ரத்னதாதமஹ ரத்னதாதம இதி ரத்னதாதமஹ ய இந்திராயேந்திராய யேய இந்திராய இந்திராய வசோயுஜா வசோயுஜேந்திராயேந்திராய வசோயுஜா வசோயுஜா தத்க்ஷுஸ்தத்க்ஷுர்வசோயுஜா வசோயுஜா தத்க்ஷுஹு வசோயுஜேதி வசஹாயுஜா தத்க்ஷுர்மனசா மனசா தத்க்ஷுஸ்தத்க்ஷுர்மனசா மனசா ஹரி ஹரி மனசா மனசா ஹரி ஹரி இதி ஹரி ஷமேபிர்யஜ்ஞம் யஜ்ஞம் ஷமேபிர்ஷமேபிர்யஜ்ஞம் யஜ்ஞமாசதாசத யஜ்ஞம் யஜ்ஞமாசத ஆசதேத்யாசத தக்ஷன்னாசத்யாப்யாம் நாசத்யாப்யாம் தக்ஷன் தக்ஷன்னாசத்யாப்யாம் நாசத்யாப்யாம் பரிஜ்மானம் பரிஜ்மானம் நாசத்யாப்யாம் நாசத்யாப்யாம் பரிஜ்மானம் பரிஜ்மானம் சுகம் சுகம் பரிஜ்மானம் பரிஜ்மானம் சுகம் பரிஜ்மானமிதி பரிஜ்மானம் சுகம் ரதம் ரதம் சுகம் சுகம் ரதம் சுகமிதி சுகம் ரதமிதி ரதம் தக்ஷன் தேனும் தேனும் தக்ஷன் தக்ஷன் தேனும் தேனும் சபர்துகாம் சபர்துகாம் தேனும் தேனும் சபர்துகாம் சபர்துகாமிதி சபஹாதுகாம் யுவானா பிதரா பிதரா யுவானா யுவானா பிதரா பிதரா புனஃ புனஃ பிதரா பிதரா புனஹ புனஃ சத்யமந்திரா சத்யமந்திரா புனஃ புனஃ சத்யமந்திரா புனரிதி புனஹ சத்யமந்திரா ருஜுயவ ருஜுயவ சத்யமந்திரா சத்யமந்திரா ருஜுயவஹ சத்யமந்திரா இதி சத்யமந்திராஹ ருஜுயவ இத்யுருஜுயவஹ ரிபவோ விஷ்டி விஷ்ட்யா ரிபவ ரிபவோ விஷ்டி விஷ்ட்யக்ரதா க்ரத விஷ்டி விஷ்ட்யக்ரதா அக்ரதேத்யக்ரதா சம்வோ வஸ்ஸன் சம்வாஹ ஓமதா சோமதா சோவோ ஓமதாசஹ மதாசோ அக்மதாக்மத மதாசோ மதாசோ அக்மத அக்மதேந்திரேணேந்திரேணாக்மதாக்மதேந்திரேண இந்திரேண சசே திரேணேந்திரேண ச மருத்வதா மருத்வதா சச மருத்வதா மருத்வதேதி மருத்வதா ஆதித்யேபிஷ்ச சாதித்யேபிராதித்யேபிஷ்ச சராஜபீராஜபிஷ்ச சராஜபிஹி ராஜபிரிதி ராஜபிஹி உதத்யந்தியமுதோதத்யம் த்யஞ்சமசஞ்சமசந்த்யந்த்யஞ்சமசம் சமசன்னவன்னவஞ்சமசஞ்சமசன்னவம் நவந்த்வஷ்டுஸ்த்வஷ்டுர்நவன்னவந்த்வஷ்டுஹு த்வஷ்டுர்தேவஸ்ய தேவஸ்ய த்வஷ்டுஸ்த்வஷ்டுர்தேவஸ்ய தேவஸ்ய நிஷ்க்ருதம் நிஷ்க்ருதம் தேவஸ்ய தேவஸ்ய நிஷ்க்ருதம் நிஷ்க்ருதமிதி நிஹிக்ருதம் அகர்த சதுரஶ்சதுரோ கர்த்தா கர்த்த சதுராஹ சதுரஃ புனஃ புனஶ்சதுரஶ்சதுரஃ புனாஹ புனரிதி புனாஹ தேனோ நஸ்தே தேனாஹ நோ ரத்னானி ரத்னானி நோ நோ ரத்னானி ரத்னானி தத்தன தத்தன ரத்னானி ரத்னானி தத்தன தத்தன த்ரிஸ்த்ரிர்தத்தன தத்தன த்ரிஹி

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாகல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 70. தேங்க்யூ.

0: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
1: Anatram.
2: Achava dharmasya brahma bodha hetu tvata tad vichara upayuktanam shruti lingadinam veda chodana arthavada smrityadi pramana pratipadanadinam cha brahma vichara upayuktatvacha dharma vichara anantaram brahma vichara.
1: धर्मविचारानन्तरं ब्रह्मविचारः इत्यत्र पुनः युक्त्यन्तरं हेत्वन्तरम् उच्यते. धर्मस्य धर्मस्य ब्रह्मबोधहेतुत्वात् धर्मस्य ब्रह्मबोधहेतुत्वात् धर्मस्य धर्मविचारस्य इति न धर्मविचारस्य अपि उपयोगः अस्ति. तत् कथम् इत्युक्ते अस्माभिः सामान्यतः उच्यते खलु, पूर्वमीमांसां पठित्वा आगच्छन्तु, तेन अत्र विचारे सौकर्यं भवति इति. तत् धर्मविचारं कृत्वा या व्युत्पत्तिर्जायते तस्याः व्युत्पत्तेः अत्र उपयोगः अस्ति. यतः तत्रापि वाक्यार्थविचारे एव, वाक्य तात्पर्यविचारे एव. तर्हि धर्मवाक्येषु तात्पर्यविचारे व्युत्पत्तिं सम्पाद्य यदा अत्र प्रविशामः तर्हि अत्रापि विचारं कर्तुं सामर्थ्यविशेषो भवति. तदन्यत् इदमन्यत् इदं यतः किमुच्यते धर्मस्य ब्रह्मबोधहेतुत्वात् अन्त धर्मम् इरुके विचारितः यः धर्मः அந்த தர்மத்துக்கு பிரம்மபோதம் பிரதி ஹேதுத்வம் அஸ்தி. அது எப்படி தெரியுது? தமேதம் வேதானுவச்சனேன பிராமணாக விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேனானு வாக்கியம், உபனிஷத் வாக்கியம். தமேதம் பரமாத்மானம் வேதானுவச்சனேன பிராமணாக விவிதிஷந்தி, இங்கே இவரே கோட் பண்ணுவார் அந்த வாக்கியம் ஆகச்சதி அக்ரே. தர்மஸ்யைவ பிரம்மபோதம் பிரதி ஹேதுத்வம் அஸ்தி இது உச்சதே தத்ர. வேதானுவச்சனேன பிராமணாக விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேனான்னு வாக்கியம் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? வேதானுவச்சனம் இது தூ பிரம்மச்சாரி தர்மாணாம் சர்வேஷாம் உபலக்ஷணம். வேதானுவச்சனம் வேதானுவச்சனம் பிரம்மச்சாரிணஹ தர்மா, அனேன பிரம்மச்சாரிணஹ ஏ ஏ தர்மாஹ தே சர்வே கிரஹ்யந்தே. ஏவம் யஜ்ஞேன தானேனான் இருக்கு, அது ரெண்டும் கிரகஸ்தஸ்ய தர்ம. சர்வேஷாம் கிரகஸ்த தர்மாணாம் உபலக்ஷணம். அனந்தரம் தபசா அநாசகேனான் இருக்கு, அநாசகம்னா அல்பாசனபூர்வகேன தபசா இத்தர்த்தம். நாசம் நாசத்தை பத்தி சொல்லல, அசனம் அசனம் அநாசகம் அநாசகம் தபசா அநாசகேன அநாசகேன தபசா. அது யாருடைய தர்மம்னா வானப்பிரஸ்தனுடைய தர்மம். வானப்பிரஸ்திய அல்பாசனபூர்வகம் தப இது வானப்பிரஸ்த தர்மாணாம் சர்வேஷாம் உபலக்ஷணம் சூச்சனம் சூச்சகம். ஏவஞ்ச கிஞ்சாதம் அனேன வாக்கியேன ஏதை சர்வைரபி தர்மைஹி ஆசிரம தர்மாக இத்துச்சந்த, அந்தந்த ஆசிரமத்தில் பண்ண வேண்டிய தர்மங்கள். ஏதை சர்வைரபி தர்மைஹி பரமாத்மானம் விவிதிஷந்தின்னு இருக்கு. தமேதம் வேதானுவச்சனேன பிராமணாக விவிதிஷந்தி. விவிதிஷந்தின்னா என்ன அர்த்தம்? வேதித்தும் இச்சந்தி ஞாத்தும் இச்சந்தி. தரி பிரம்ம ஜானே பரமாத்மனஹ ஜானே ஏதேஷாம் உபயோகம் உத்தா அத்த உச்சதே. அதுவா தர்மஸ்ய பிரம்ம போத ஹேதுத்வாத்
2: தத் விசார உபயுக்தானாம் ஸ்ருதி லிங்காதீனாம் வேத சோதனா அர்த்தவாத ஸ்மிருத்யாதி பிரமாண பிரதிபாதனாதீனாம் ச பிரம்ம விசார உபயுக்தத்வாத் ச தர்ம விசாரானந்தரம் பிரம்ம விசார.
1: தத் விசார உபயுக்தானாம் பிரம்ம விசார உபயுக்தத்வாத் ச இத்யன்வய. தர்ம விசார உபயுக்தாஹ ஏ விசேஷாஹ பவந்தி யானி பிரமாணானி, அந்த தர்ம விசாரம் பண்ற அந்த பிரக்கிரியை இருக்கு இல்லையா, அது எல்லாமே இங்கேயும் உபயோகப்படுறது. கதம் அன்வயக்கிருதா? தத்விசாரோபயுக்தானாம் பிரம்ம விசாரோபயுக்தத்வாச்ச தத்விசாரோபயுக்தானாம் கேஷாம் ஸ்ருதி லிங்காதீனாம் வேத சோதனார்த்தவாத ஸ்மிருத்யாதி பிரமாண பிரதிபாதனாதீனாம். அந்த தர்மத்தை சொல்லும் பொழுது வேத வாக்கியம் பிரமாணமாக காமிக்கிறது, சோதனா வேத சோதனா, வேதம் சோதனா தனி இல்ல, வேத சோதனா அர்த்தவாதா ஸ்மிருதி இதெல்லாம் எடுத்துட்டு தானே தர்ம விசாரம் பண்ணுவார். தரி வேத சோதனா, சோதனா நாம விதி, வேத விதிம் ஆதாய அர்த்தவாதம் ஆதாய ஸ்மிருதி ஆதாய தத்திர தத்திர நிர்ணய கிரியத்தை ஸ்ருதிலிங்காதிகம் ஸ்ருதிலிங்க வாக்கிய பிரகரண ஸ்தான சமாக்கியானாம் அதற்கு இத்தியாதினி அங்கத்துவ போதகானி பிரமாணம். இந்த பிரமாணங்களை எல்லாம் உபயோகப்படுத்திட்டு தானே தர்ம விசாரம் பண்றது. ஏதேஷாம் சர்வேஷாம் அப்படி பிரமாணானாம் பிரம்ம விசாரேவி உபயோக அஸ்தி. பிரதிபாதனாதீனாஞ்ச பிரம்ம விசாரோபயுக்தத்வாச்ச
2: தர்ம விசார அனந்தரம் பிரம்ம விசார.
1: தத்ர तेषां तदुपयुक्ताः अत्रापि उपयुक्ताः इति कृत्वा एवं तत्रैव तस्य अभ्यासो जायते. श्रुतिलिङ्ग आदिप्रमाणानां निरूपणं कथं कर्तव्यं, श्रुतिलिङ्गादिप्रमाणानाम् उपयोगः कथं कर्तव्यः इत्यादिविषये तत्रैव व्युत्पत्तिर्भवति. तर्हि विचारार्थम् अपेक्षितव्युत्पत्तिसम्पादनार्थं पूर्वमीमांसा आदौ आगच्छति. एवञ्च पूर्वमीमांसाध्ययनेन किं भवति इत्युक्ते धर्मज्ञानं भवति. धर्मज्ञाने सति धर्मानुष्ठानं भवति. धर्मानुष्ठानस्यापि अत्र ब्रह्मज्ञाने कश्चन उपयोगः उक्तः अदृष्टद्वारा. तथा च प्रतिपाद्यविषयस्य धर्मस्य अनुष्ठानमपि ब्रह्मज्ञाने उपयुज्यते. प्रतिपादनप्रक्रियाज्ञानमपि ब्रह्मविचारे उपयुज्यते. ब्रह्मविचारे धर्मविचारस्य उपयोगः, ब्रह्मज्ञाने धर्म अनुष्ठानस्य उपयोगः सर्वं वर्तते इति सर्वथा तत्र पौर्वापर्यम् अस्माभिः एवं रीत्या आलोचयितुं शक्यते. धर्मविचार अनन्तरं ब्रह्मविचारः इत्यत्र इमाः उपपत्तयः भवन्ति.
2: साधनं विना साध्य अनिष्पत्तेः धर्मविचारः साधनं भवति. इदं साधनम् ब्रह्मबोधं प्रति धर्मस्य साधनत्वे तमेतं वेद अनुवचनेन ब्राह्मणाः विविदिशन्ति यज्ञेन दानेन तपसा नाशकेन
1: इति श्रुतिरेव भगवती प्रमाणं. भगवती श्रुतिः, भगवती श्रुतिः प्रमाणं. मया उक्तं खलु ब्रह्मबोधं प्रति धर्मस्य साधनत्वे. ब्रह्मबोधः ब्रह्मज्ञानं, ब्रह्मज्ञानं प्रति धर्मोऽपि साधनम् इत्यत्र इयं श्रुतिः प्रमाणम्.
2: धर्मः इत्युक्ते याग,
1: वेदेन कर्तव्यत्वेन विहितः सर्वोऽपि धर्म एव. यागः इत्येव न, यागादिः इति उदाहरणार्थम् उच्यते तावदेव. वेदेन यत्किञ्चित् कर्तव्यत्वेन विहितं स सर्वोऽपि धर्मः तावदेव. वेदबोधितश्रेयस्साधनता को धर्मः, धर्मस्य लक्षणं. वेदबोधिता या श्रेयस्साधनता तत्कत्वं धर्मस्य लक्षणं. वेदबोधितश्रेयं, वेदबोधिता या श्रेयस्साधनता. श्रेयः प्रति साधनीभूतः धर्मः, सा साधनता वेदेन बोधिता.
2: न च कर्मणः ब्रह्मसाधनत्वे तदेव
1: ब्रह्मबोधसाधनत्वे
2: न च कर्मणः ब्रह्मबोधसाधनत्वे तदेव विचार्यमनुष्ठेयं च. किमनेन वेदवाक्य
1: वेदान्तवाक्य
2: वेदान्तवाक्यविचारप्रयासेन इति वाच्यं.
1: किं पृष्टं, किं पृष्टं वदतु.
2: तदेव विचार्यमनुष्ठेयम् इदानीं साध्यं भवति ब्रह्मज्ञानं, तत् साधनं भवति वेदवाक्यार्थविचारः.
1: वेदवाक्यार्थविचारः इति उक्तम् इदानीं.
2: कर्मः
1: धर्मः, कर्म इव
2: तद्विचार्यं तदनुष्ठ
1: कर्मानुष्ठानेन धर्मानुष्ठानेन ब्रह्मज्ञानं भवति इत्येव खलु उक्तं. धर्मस्यैव ब्रह्मज्ञानं प्रति साधनत्वम् उक्तम्.
3: तर्हि
1: तदेव कर्तव्यं.
3: एवं
1: धर्म एव अनुष्ठेयः, धर्म एव अनुष्ठेयस्य धर्मविचार एव कर्तव्यः. ब्रह्मसाक्षात्कारं प्रति यदि धर्मस्यैव साधनत्वं तर्हि धर्म एव अनुष्ठेयः. तदनुष्ठीयते चेत् पर्याप्तं. तर्हि एवं, तर्हि सत्यं, तर्हि तदेव विचार्यम्. इदं किमर्थं विचारणीयं पश्यतु. न च कर्मणः ब्रह्मबोधसाधनत्वे तदेव विचार्यम् अनुष्ठेयञ्च. किम् अनेन वेदान्तवाक्यविचारेण वाक्यविचारप्रयासेन किम् इति शङ्का. इति न च वाच्यं.
2: तस्य फल अभिसन्धिरहितस्य पाप अपनयनरूप चित्तशुद्धिसम्पादनद्वारा बोधहेतुत्वा
1: द्वारं भिद्यते. धर्मस्य ब्रह्मज्ञानं प्रति हेतुत्वम् अन्यया द्वारा. अदनाल वेदान्तवाक्यङ्गल् विचारं पण वेण्डियदिल्लेनर्थमिल्ल. पश्यन्तु, ब्रह्मज्ञानं नाम एका प्रमा खलु. ब्रह्मविषयकप्रमा एव खलु ब्रह्मज्ञानं. प्रमां प्रति किं साधनं? प्रमायाः करणं किम्? तर्हि ब्रह्मप्रमां प्रति किं साधनमिति पृष्टे किमपि प्रमाणं वक्तव्यं खलु. ब्रह्मप्रमा प्रत्यक्षप्रमाणेन जायते वा, अनुमानेन जायते वा, अथवा शब्देन जायते वा इति पृष्टे धर्मेण ज्ञायते इति वक्तुं शक्यते वा? धर्मः इति एकं प्रमाणं वा? नास्ति. प्रमां प्रति करणं प्रत्यक्षादिषु मध्ये एकं वक्तव्यं. प्रत्यक्षं वा अनुमानं वा शब्दो वा वक्तव्यः. प्रत्यक्षप्रमाणेन ब्रह्मज्ञानं जायते वा? धर्मप्रतिपादकवाक्येन धर्मप्रमा खलु जायते. ब्रह्मप्रमा कथं जायते? ब्रह्मप्रमा कथं जायते भोः? धर्मप्रमाणेन धर्मप्रमा खलु जायते. तर्हि ब्रह्मप्रमा किं वदन्नस्मि इत्युक्ते ब्रह्मप्रमां प्रति प्रमाणविधया वेदान्तवाक्यान्येव प्रमाणं न तु धर्मानुष्ठानं तर्हि धर्मानुष्ठानं किं करोति इत्युक्ते चित्तशुद्धिं सम्पादयति तावदेव तद्वारा तस्य उपयोगः अन्यः अस्य उपयोगः अन्यः प्रमाणविधया कस्य उपयोगः वेदान्तवाक्यानामेव उपयोगः न तु धर्मस्य तर्हि धर्मः कथं साधनं भवति इत्युक्ते धर्मे क्रियमाणे तदपि कथम् ईश्वरार्पणबुद्ध्या क्रियते चेत् फलाभिसन्धिरहितस्य तत्र उक्तानां सांसारिकफलानां फलानि उद्दिश्य क्रियते चेत् उपयोगो नास्ति उपयोगो नास्ति न तद्भवति एतद् न भवति सांसारिकं यत्किञ्चित् फलम् उद्दिश्य यदि धर्मः अनुष्ठीयते तर्हि सांसारिकमेव फलं भवति सांसारिकं नाम संसारान्तर्गतम् एव फलं भवति न तु मोक्षो भवति तर्हि तेषु फलेषु इच्छां विना फलाभिसन्धिरहितस्य तस्य फलाभिसन्धिरहितस्य अभिसन्धिर्नाम इच्छा फलेच्छा फलेच्छा नाम तत्र तत्र उक्तानां स्वर्गादिफलानां विषये इच्छा ताम् इच्छां विना फलाभिसन्धिरहितस्य धर्मस्य इत्युक्ते फलाभिसन्धिं विना अनुष्ठीयमानस्य धर्मस्य तेन किं भवति पाप अपनयो भवति ब्रह्मसाक्षात्कारं प्रति प्रतिबन्धकभूतानां पापानां क्षयो भवति पाप अपनयनेन किं भवति चित्तशुद्धिर्भवति तेन ब्रह्मसाक्षात्कारे प्रतिबन्ध अपनयद्वारा धर्मानुष्ठानस्य उपयोगो वर्तते इत्युक्तं तावता प्रमाणविचारस्तु न कर्तव्यः इति न धर्मः प्रमाणं न भवति धर्मः इति एकं प्रमाणमस्ति वा प्रत्यक्षम् अनुमानं धर्मः इति अस्ति वा नास्ति खलु तर्हि विषयः आगतः प्रमाणं न तर्हि प्रमाणेन खलु प्रमाजननीया प्रमाणं तर्हि वेदान्तवाक्यं वेदान्तवाक्यं तर्हि वेदान्तवाक्यान्येव प्रमाणानि वेदान्तवाक्यात् यः अर्थबोधो भवति स एव ब्रह्मसाक्षात्कारः इति वक्तव्यं वेदान्तवाक्यानां तत्र उपयोगः अपेक्षते तर्हि वेदान्तवाक्यानां कदा उपयोगः स्यात् वेदान्तवाक्यानाम् उपयोगः कदा भवति वेदान्तवाक्यार्थः निश्चितश्चेत् यतो सन्दिग्धमार्गः उपयोगम् இப்படியா அப்படியான்னு தெரியாதுன்னா உபயோகம் இருக்காது ஒரு வாக்கியம் எப்போ நமக்கு பிரமாணம் ஆகிடும் என்ன சொல்கிறதும் புரியறதா இருந்தது தானே அப்போ நமக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள் வரும் வேதாந்த வாக்கியங்கள் படித்தால் சகுணமோ நிர்குணமோ அப்படியோ இப்படியெல்லாம் பல சந்தேகங்கள் வரும் அதில் ஏதோ ஒரு பட்சத்தில் முடிவு வரணும் இல்லையா ததர்த்தம் தாத்பரிய விசார கர்த்தவியா தாத்பரிய விசாரா யாவத் பர்யந்தம் நக்கிரியதே தாவத் பர்யந்தம் ஏதோ ஒரு வாக்கியம் இப்படி தோன்றது அது படித்தா இப்படி தோன்றது இது படித்தா இப்படி தோன்றது பல விதமாக இருக்கும் தரி தத்து உபயோகம் நிய பிரமாணத்தின் உபயோகம் நோதி தரி கிம் கர்த்தவியம் தாத்பரிய நிச்சய கர்த்தவிய தாத்பரிய நிச்சித தாத்பரியகம் வாக்கியமேவ பிரமாணம் பவதி நிச்சித தாத்பரியகம் வாக்கியமேவ பிரமாணம் பவதி ததர்த்தம் தாத்பரிய நிச்சய அவசியம் கர்த்தவிய ததர்த்தம் ஏதத் சாஸ்திரம் ஆரம்பணியம்
2: வாக்கியம் நாம வாக்கியார்த்த ஞானம்
1: வாக்கியம் நாம வாக்கியம் வாக்கியார்த்த ஞானம் இது கதம் அர்த்தா பவதி வாக்கியம் நாம வாக்கியம் பத சமூகா ஆகாங்க்ஷாதிமத் பத சமூகா एवं तदस्तु तद्भवतु वाक्यं वा वाक्यज्ञानं वा पदज्ञानं तु करणम् अस्तु पदज्ञानं करणं नाम वाक्यज्ञानं करणम् इत्यर्थः अन्धविवादः इरकटु अद्वैरविषयः वाक्यज्ञानं प्रमाणं तदानीमपि वाक्यं प्रमाणम् इति व्यवहारस्तु अस्ति वाक्यज्ञानमेव आवश्यकं वाक्यज्ञानम् आवश्यकं वाक्यतात्पर्यनिर्णयः आवश्यकः यतः आकाङ्क्षादिमत् इति उच्यते खलु इप्पा योग्यता योग्यतादिकं परिशीलनीयं कस्मिन् अर्थे योग्यता अस्ति योग्यतानुसारेण अर्थः निर्णेतव्यः तात्पर्यं निर्णेतव्यम् आप्तवाक्यं प्रमाणं निर्क आप्तवाक्यम् इत्युक्ते वाक्यज्ञानं प्रमाणम् इति वर्तते पदज्ञानं तु करणम् इति मुक्तावल्याम् उक्तं तदादाय महोदयः पृच्छति तदस्तु तद् इष्यते ज्ञानस्य प्रमाणत्वेपि वाक्यं प्रमाणम् इति व्यवहारस्तु सम्भवति
2: तथा अभियुक्तस्मृतिः यस्यैते चत्वारिंशत् संस्काराः इत्यादिना स ब्रह्मणः सायुज्यं सालोक्यं च गच्छति इत्यन्तेन गर्भाधानादि सकलकर्मणां पापमलापकर्षसंस्कारहेतुतां प्रकाशयति
1: इन्द विषयं धर्मसूत्रकारे सुल्रार्थं यस्यैते चत्वारि अष्टाचत्वारिंशत् संस्काराः चत्वारिंशत् संस्काराः इत्यादिना तेन किं भवति एतैः संस्कारैः ये सर्वेपि संस्काराः इत्युक्तौ के सोमयज्ञसोमसंस्थाः पाकयज्ञाः इद् பிரசித்தமா நம்ம சம்ஸ்காரங்கள் என்ன சொல்றது, ஆரம்பத்தில இருந்து உபநயனாதி சம்ஸ்காரா, கர்ப்பாதானம் ஆரம்பிச்ச ஷோடச சம்ஸ்காராகனு விவகாரம் இருக்கு. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் ஷோடச சம்ஸ்காரா, ஷோடச சம்ஸ்காராக பிரதக் வர்த்தந்தே, அதோட சேர்த்து இந்த அஷ்டா சத்வாரிம்சத் கணனை பண்றது, சத்வாரிம்சத் கூட கணனை பண்றது. அத்த அஷ்டா சத்வாரிம்சத் அது ஏன் சொல்லலைன்னால், சத்வாரிம்சத் சம்ஸ்காராக அனுஷ்டான ரூபா அஷ்டவு ஆத்மகுணா. ஆத்மகுணான இது தர்க்கசங்கிரத்தில் இருக்கிற குணங்கள் இல்ல, அஹிம்சா காருண்யம் அப்படி எல்லாம் இருக்கு இல்லையா, நல்ல நல்ல எண்ணங்கள் சொல்றது இல்லையா, அந்த மாதிரி குணங்களை எட்டு குணங்கள், நல்ல குணங்கள், நல்ல குணங்கள் எட்டு குணங்கள் கணக்கு பண்ணி வச்சிருக்கு கௌதமர். அது வச்சுட்ட எட்டு, அது அனுஷ்டேயம் இல்லை, அது உள்ளுக்குள்ள நம்ம பரிபாலனம் பண்ண வேண்டியது நல்ல குணங்கள். இன்னும் அனுஷ்டேயமான 40 இருக்கு, அதுல ஷோடச சம்ஸ்காரங்கள் இருக்கு, ஏழு சோம சம்ஸ்தைகள் இருக்கு, மற்ற தரிசபூர்ணமாசாதி யஜ்யங்கள் இருக்கு, ஆதானாதிகள் எல்லாம் இருக்கு. இப்படி எதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியதா இருக்கோ அது எல்லாமே சேர்த்துருக்கு. சர்வம் யோஜயித்வா ஏதே சம்ஸ்காராக சப்தேன உத்தம், ஏன் சம்ஸ்கார சப்தா குத உபயுக்தா இத்தியுக்தே தத்தத் பலார்த்தம் விஹிதாக இது கல் வர்த்தவியம். சம்ஸ்காரா கஸ்ய சம்ஸ்காரா தரிஹி அனுஷ்டாது புருஷஸ்ய சம்ஸ்காரா இது ஆத்மா சம்ஸ்கிரியதே இது உத்தம். ஒரு திருஷ்டியில அது அப்படி இருக்கும், இன்னொரு திருஷ்டியில பார்த்தால் நமக்கே அது ஒரு சம்ஸ்காரம்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சொல்றதில் தர்மசாஸ்திரக்காரனே சொல்றார், அது ஒரு சம்ஸ்காரம், இது எல்லாமே ஒரு சம்ஸ்காரம். அது ரெண்டு திருஷ்டி, சொர்க்க காமோ ஜேதான சொன்ன இந்த வாக்கியத்துக்கு சம்ஸ்காரமா விதிக்கல, புருஷச சம்ஸ்காரம் அபிப்பிராயம் இல்லை. சொர்க்கோ சொர்க்கோ தேசியன சாதனம் தாவதேவம், சொர்க்கம் பிரதி சாதனம் இருக்கு அவ்வளவுதான்.
2: பிரம்ம ஜானம் பிரதி சம்ஸ்காரம்,
1: பிரம்ம ஜானத்துக்காக பண்றதா இருந்தா சம்ஸ்காரம் அது. பலாபிசந்தில் வினா எது கிரியதே தரி புருஷஸ் சம்ஸ்காராக எதே பவந்தி தேன சம்ஸ்கிருதஹ புருஷஹ பிராமணஹ சாயுஜ்யம் சாலோக்கியம் ச கச்சதி. முக்தி, முக்தியை பத்தி சொல்லியிருக்கார், சாயுக்கியம் சாலோக்கியம் சமான லோகதா சமான தேகதா எது சர்வம் பவதி சாயுஜ்யம் சாலோக்கியம் ச கச்சதி இத்தனேன இத்தியந்தேன மலாபகரிஷணாத்மகம் அதே சம்ஸ்காரா இதுச்சது, ஏதோ ஒரு ஒரு பாபத்தை போக்குறதுக்கு தான் இதெல்லாம் வந்திருக்குன்ற மாதிரி ஒரு திருஷ்டியில பாப மலாபகரிஷ சம்ஸ்கார ஹேது தாம் பிரகாசயதி. தானியாட்சாத்காரோத்தேசேன பாபநிவத்தியர்த்தம் கிரியந்தே தத்பவதி இத்யுச்யதே அதேவ சம்ஸ்காரசப்தப்ரயோகம் கிருதம்.
2: தரி தத்ர வாக்யமேவம் அஸ்தி கில ஸ்வர்ககாமோ யதேதி
1: தத் ஆகச்சதி அத்ர அக்ரே பஷ்யது தத்விஷயே புனஹ சர்ச்சா அஸ்தி இதானீம். அது இஷ்டப்படி பண்ண முடியுமா? சொர்க்கார்த்தம் விஹிதம் சேத் சொர்க்க காமேன கர்த்தவியம். உங்களுக்கு சொர்க்க காமனை இல்லைன்னா பண்ண வேண்டாம் அவ்வளவுதானே, எனக்கு இன்னொரு காமனை இருக்கு அதுக்காக இல்லை, அப்ப எனக்கு பாப நிவர்த்தி தான் வேணும். தரி தத் கர்த்தம் சக்கியதேவா. தரி வாக்கியபேதாதிகம் சார் தோஷசங்கனியா உச்சதே அத்ர பச்சது அக்ரே அஸ்தி அத
2: அத ரீஹி ப்ரோக்ஷணவத் சர்வகர்மணாம் சம்ஸ்காரகத்வே சர்வ ஏதே புண்ணியலோகா பவந்தி இதி ஸ்ருத்யுக்த ஆஶ்ரம ஃபல ஸ்வாதந்த்ரியம் நஸ்யாத் இதி சேத்ன நஸ்யாத் இதி
1: சர்வ ஏதே புண்ணியலோகா பவந்தி த்ரயோ தர்மஸ்கந்தாஹ இத்யாதினா சாந்தோக்கிய வாக்கியம் வருது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி இது எல்லாமே ஒரு சம்ஸ்காரம் சொன்னா என்ன வரும், வ்ரீஹி புரோக்ஷணம் மாதிரி வரும். வ்ரீஹின் புரோக்ஷதி, புரோக்ஷணேன வ்ரீஹௌ கஷ்டன சம்ஸ்காரம் பவதி. அது ஏதோ ஒரு அதிர்ஷ்ட ரூபமோ ஒரு மலாபகர்ஷணமோ ஏதோ ஒன்று வரும், நடக்கும், வச்சுக்கோங்க. அந்த வ்ரீஹி வ்ரீஹே சம்ஸ்காரா கிரியதே புரோக்ஷணேன இதுவத் ஏதானி சர்வாண்யபி தர்மசாஸ்திரே விஹிதானி சர்வாணி கர்மாணி ஆத்மனஹ சம்ஸ்கார ரூபாணி பவந்தி இது யதி உச்சதே தரிஹி தேஷாம் ஸ்வஸ்வஃபலே ஸ்வாதந்திரியம் ந ஸ்யாத். ஸ்வஸ்வஃபலே ஸ்வாதந்திரியம் நசியாதுன்னா என்ன அர்த்தம், தன்னுடைய ஃபலத்தை கொடுக்கவே கூடாது, கொடுக்கவே மாட்டா. ஸ்வஸ்ய ஜனம் ஃபலம் நைவ ஜனயிஷ்யதி, புருஷஸ்ய சம்ஸ்காரம் ஜனயிஷ்யதி தாவதேவ. இதமபி ஜனயதி ததபி ஜனயதி இது கதம் வக்தும் சக்கியதே. வாக்கியபேதோ பவதி, ஏதோ ஒன்று சொல்லணும் இல்லையா. இப்ப சொர்க்க ஜோதிஷ்டோமத்தினால சொர்க்கம் வருமா சம்ஸ்காரம் வருமா? சொர்க்கோபி பவதி சம்ஸ்காரோபி பவதி இத்துச்சதே கதம். சொர்க்க காமோ எஜயதா இது விஹிதா யாகா சா தேன சொர்க்க கலு ஜனனியா. எதி சம்ஸ்காரார்த்தம் ஏவா இத்துச்சதே தரி சொர்க்கோ நபவதி இத்தேவா. அது பொய் நுற மாதிரி வரும். சொர்க்க காமோ கேவலம் சம்மோகனார்த்தம் உத்தம். உண்மையும் ஒரு சொர்க்கம் வராது, ஒண்ணும் வராது. ஒரு சம்ஸ்காரம் நமக்கு கிடைக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லைன்னு வரும். அது தப்பு இல்லையா? அது ஜைமினிய சாஸ்திர விருத்த விரோதம் பகுதி. இப்ப ஏகசாஸ்திரத்துன்னு சொல்லி ஜைமினி சொல்றதெல்லாம் தப்புன்னு சொல்லி வர முடியுமா? முடியாது இல்லையா. ஏகசாஸ்திரத்தின் ஸ்வீகிருத்தியா ஜைமினா உத்தாக நிர்ணயாக ந தியக்தவியாக. ஜைமினேஹ பக்ஷஹ கண்டியதே. ஜைமினா சாஸ்திரே உத்தம் வா.
3: அஸ்து
1: கஷ்டன ஏகதேசம் கண்டியதே சேதபி இதானிக்கிம் பவதி இதம் சர்வம் கண்டிதம் ஸ்யாத். வேற கர்ம இல்ல. இது பலாபிசந்திம் ஸ்வீகிருத்திய கரோதி வா, தது வினா கரோதி வா இத்தியவ. நீங்க பண்ற ஒரே பூஜை தான், பூஜையில ஒன்றும் வித்தியாசம் இல்ல. என்ன பாவனை வச்சுட்டு இருக்குதான் வித்தியாசம். முமுக்ஷையா கிரியதே சத் பூஜா அந்யாதிஷி பவதி வா, பூஜா து ததைவா. அந்த மாதிரி யாகத்திலையும் அனுஷ்டானம் து ததைவா. அவனுடைய உத்தேசியம் வேற, நோக்கம் வேற, அவ்வளவுதான். தரிஹி புண்ணியலோக அபிசந்தி பூர்வக கர்மணாம் சுவாதந்திரியபி ததா அபிசந்தி ரஹிதேன பும்சா அனுஷ்டித கர்மணாம் தேஷாமேவ கர்மணாம் சித்த சுத்தியாதி சம்ஸ்கார ஜனகத்துவோபபத்தே. இந்த விஷயத்துல ஜெய்மினிக்கும் விரோதமும் கிடையாது. ஜெய்மினி என்ன சொல்லியிருக்காரு இந்த விஷயம்? அவர் சொல்லியிருக்க மாட்டார். அவர்தான் புண்ணியலோகம் உத்தேசேன கிரியமானானாம் கர்மணாம் தத் கிம் கிம் குத்திர பலம் பவதி இத்தி வதந்தி தாவதேவ சித்த சுத் தத் தாம் இச்சாம் வினா கிரியதே சத் கதம் பவதி தே ந விசாரயந்தி. அந்தாஷா அந்த பாகத்தில் அது விஷயம் இல்லை, அந்த சாஸ்திரத்தில் அது விஷயம் இல்லை. ஒரே சாஸ்திரம் தான் இருந்தால் கூட ஜைமினி சொல்ல வேண்டிய இடத்துல அந்த விஷயம் இல்லை, அவ்வளோதான். விரோதம் சொல்லக்கூடாது. நியாயப்பிரகாசஸ்ய ஏமே உபசம்ஹார, நியாயப்பிரகாச கிரந்தஸ்ய ஏமே உபசம்ஹார. ஏவஞ்ச கிம் ஜாதம் இதானீம் தேஷாமேவ கர்மணாம் உபயதா அனுஷ்டானம் சம்பவதி. கர்ம து ஏகமேவ அனுஷ்டானம் து உபயதா சம்பவதி. ஃபலாபிசந்தி பூர்வகம் தது ரஹிதஞ்ச ஃபலாபிசந்தி பூர்வகம் கிரியதே வா கோபி தோஷோ நாஸ்தி தத் ஃபலம் பவதி மோக்ஷோ ந பவதி. யதி ஃபலாபிசந்தி வினா கரோதி தரி மோக்ஷே உபயுஜ்யதே சித்த சுத்தி த்வாரா. ஏதாவனே விஷய அஸ்மின் விஷய கஸ்யாபி வேதாந்தினா விரோதோ நாஸ்தி. அது தெரிஞ்சுக்கணும். இப்ப சொன்ன விஷயத்துல விசிஷ்டாத்வைதியா இருக்கட்டும் அத்வைதியா இருக்கட்டும் யாருக்குமே எல்லாருக்கும் இந்த அபிப்பிராயம் இருக்கு. चित्तशुद्धिरपेक्षते तदर्थं पापनिवृत्तिरपेक्षते तदर्थं एतेषां कर्मकाण्डे विहितानां सर्वेषामपि कर्मणां काम्यकर्मणामपि அந்த காமிய கர்மம்னா எப்படி அந்த காமனை இருக்குன்னா அது காமிய கர்மம் இல்லைன்னா காமிய கர்மம் இல்லை அவ்வளவுதான் காமிய கர்மம் காமிய கர்மம்னு ஒன்று கிடையாது அது காமனையோட பண்றதா இருந்தால் அது காமிய கர்மம் அங்கே அந்தந்த காமனை இது இதுக்கு இந்த கர்மா இதுக்கு இந்த கர்மான்னு சொல்லப்பட்டிருக்கும் காரியா விருஷ்டி காம விஜயம்னு வச்சுக்கோம் விருஷ்டி விருஷ்டிர்மே ஜாயதாம் இது இச்சையா காரியிருஷ்டி கரணே விருஷ்டிர் பவதி சித்தசுத்திர் பவது இது இச்சையா கருவது காரியிருஷ்டிர்வா கிரியதாம் எத்தஞ்சி திருஷ்டிர் கிரியது இஷ்டி கிரியதாம் சித்தசுத்திரேவா சித்தசுத்தியர்த்தமே உபயோக பண்ணக்கூடாதுன்றது கிடையாது சித்தசுத்தியர்த்தம் காரியதிஷ்டில் நகர்த்தவியாதி நாஸ்தி வாக்கியசே உபேதா தாத்பரியம்
2: ஸ்வர்கமோ எதே இச்சா அஸ்தி தரி கிரியதாம்
1: ஸ்வர்கமோ எஜேதா நித்யவிதிர் நாஸ்தி ஸ்வர்கே இச்சா அஸ்தி சேத் கிரியதாம் ஸ்வர்கே இச்சா அஸ்தி சேத் அபி ந கிரியதே சேத் அபி விரோதோ நாஸ்தி இச்சா அஸ்தி கிரியதே ச கிரியதாம் தேன கோ தோஷ கோபி தோஷோ நாஸ்தி ஸ்வர்கோ பவதி வா பவதி அவசியம் பவதி இது தத் வாக்கியம் வததி ததேவ வாக்கியம் சித்தசுத்தியர்த்தமபி இதம் கர்த்தும் சக்கியதே இது வததி சேத் வாக்கியபேதா ஒரே ஒரு வாக்கியத்துக்கு வாக்கியபேதம் வாக்கியபேதம் சொல்றது இல்லையா ஒரு தோஷம் ஒரு வாக்கியத்துக்கு ஒரு அர்த்தத்துக்கு தான் தாத்பரியம் இருக்கணும் ஒரு வாக்கியத்துக்கு ரெண்டு தாத்பரியம் இருந்தால் வாக்கியபேதம் ஒரு தோஷம் அது அபௌருஷய வாக்கியத்தில் ஒத்துக்க முடியாது ஒரு வாக்கியத்தில் ரெண்டு அர்த்தம் ரெண்டு தாத்பரியம் வரக்கூடாது இப்போ சொர்க்ககாமோ எஜேதான் இருக்கு அனேன யாகேன ஸ்வர்கோ பவதி இத்தியபி உச்சதே ஸ்வர்கேச்சாம் வினா கரோதி சேத் சித்தசுத்திர் பவதி இத்தியபி உச்சதே இது வக்தும் சக்கியதே வா ததா நோச்சதே கலு ஸ்வர்ககாமோ எஜேதா இது ஸ்ருத்வா தேன யாகேன சித்தசுத்திர் பவதி இது லப்யதே வா லப்யதே வா ந லப்யதே ஏதத் அர்த்தத்வயம் கதஞ்சித் லக்ஷணாம் ஸ்வீகிருத்ய வா தஸ்ய வாக்கியஸ்ய உபரி யதி ஸ்தாப்யதே தரி வாக்கியபேதா இது தோஷோ பவதி அப்படி சொல்ல மாட்டோம் ததா அஸ்மாகிரு நோச்சதே பசந்து அக்ரே லிகந்தி
2: तथा च तस्य पुंसः यदेव ज्ञानफलं तदेव कर्मफलं च
1: किं जातं तथा च तस्य पुंसः यदेव ज्ञानफलं तदेव कर्मफलं च न च तस्य पुंसः कीदृशस्य पुंसः फलाभिसन्धिरहितस्य पुंसः अवन् ज्ञानार्थं वेदान्तवाक्यानि पठति चित्तशुद्ध्यर्थं कर्माणि च करोति उभयोरपि पर्यवसितं फलं किं मोक्षः உபயோரபி பரியவசிதம் பலம் ஏகமேவ சித்தசுத்தி துவாரா தத்வஜான துவாரா மோக்ஷம் அஸ்யாபி பிரமாண விசாரஸ்யாபி தத்வஜான துவாரா மோக்ஷ ஏவ பலம் ஏவஞ்ச தஸ்ய பும்சா எதேவ ஜான பலம் ததேவ கர்மபலம் ச நது ஸ்வர்காதிகம் கர்மபலம் மோக்ஷ ஏவ கர்மபலம் யதா
2: யதா வ்ரீஹி ப்ரோக்ஷணம் தர்ஷபூர்ண மாசோ மாச உற்பத்திய பூர்வ ஹேதுதயா ஸ்வர்கே சமுச்சீயதே ததா கர்மாணி ஞான பிரயோஜகதயா மோக்ஷே சமுச்சீயந்தே
1: மோக்ஷே சமுச்சீயந்தே ஞான கர்ம சமுச்சயவாத இஷ்யதே மோக்ஷ ரூப ஃபலே கர்மாண்யபி சமுச்சீயந்தே ஞானத்வாரா யதா வ்ரீஹி ப்ரோக்ஷணம் தர்ஷபூர்ண மாச உற்பத்திய பூர்வ ஹேதுதயா ஸ்வர்கே சமுச்சீயதே யதா இது திருஷ்டாந்தேன சம்யக் உக்தம் பசந்து கர்மணாம் இதானி மோக்ஷோபயோகா அஸ்தி ஞானஸ்யாபி மோக்ஷோபயோகா அஸ்தி தரி மோக்ஷம் பிரதி கர்மாபி சாதனம் ஞானமபி சாதனம் இது உக்தம் சியாத் பரந்து இதம் சாதனத்வயம் துல்லியம் ஒரே லெவலில் இருக்குன்னு நினைக்கக்கூடாது கர்ம துவாரம் பின்னம் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா துவாரம் பின்னம் தத்வஜானம் சாட்சாத் உபயுஜ்யதே கர்ம து தத்வஜான உற்பத்தி துவாரா மோக்ஷே உபயுஜ்யதே கர்மணா மோக்ஷே எவ உபயோகா கீதிருஷ்ய கர்மணா ஃபலாபிசந்தி வினா கிருதஸ்ய கர்மணா தத்வஜான துவாரா சித்தசுத்தி துவாரா தத்வஜான துவாரா மோக்ஷே உபயோகா ஞானஸ்ய து சாட்சாத் உபயோகா இத்தேவம் ரீத்யா சமுச்சயஹ க்ரியதே யதா வ்ரீஹி ப்ரோக்ஷணம் உதாஹரணம் வ்ரீஹி வ்ரீஹின் ப்ரோக்ஷதி இது இருக்குது வ்ரீஹி ப்ரோக்ஷணம் கிமர்த்தம் கர்த்தவியம் இத்துக்தே அத்ததோ கத்வா வ்ரீஹி ப்ரோக்ஷணம் ந கிருதம் சேத் கிம் கிம் பவதி அபூர்வம் ந ஜாயதாம் தேன கிம் ஃபலம் ந பவதி ஸ்வர்கோ ந பவதி பரியவசிதம் ஃபலம் ந பவதி அங்கதானே தடுக்கிறது ஆனால் கதம் இத்துக்தே வ்ரீஹீன் ப்ரோக்ஷதி ப்ரோக்ஷணேன தத்ர உற்பத்தி வசந்தோ அத்ர சப்தஹ பவதி அபரிசிதஹ ஸ்யாத் யதா வ்ரீஹி ப்ரோக்ஷணம் தர்ஷபூர்ண மாச உற்பத்தியபூர்வ ஹேதுதயா ஸ்வர்கே சமுச்சியதே உற்பத்தியபூர்வம்னா தெரியுமா
2: உற்பத்தியபூர்வ கல்பனா
1: என்ன உற்பத்தியபூர்வம்னா என்ன
2: அபூர்வம்
1: அபூர்வம் அபூர்வம் பரமாபூர்வம், உற்பத்தி பூர்வம், அங்காபூர்வம், முக்கியமா மூணு விதமா இருக்கு. இன்னும் சில அவாந்தர விபாகங்கள் இருக்கட்டும். பரமாபூர்வம், பரமாபூர்வம் கடைசியில் இருக்கிற அபூர்வம், அந்த அபூர்வம் தான் சொர்க்கம் வரைக்கும் நிற்கும். அந்த பலம் வர வரைக்கும் நமக்குள்ள நிற்கக்கூடிய அபூர்வம் பரமாபூர்வம் கடைசியில. பூர்வாங்கானி உத்தராங்கானி சர்வாணி எதா அனுஷ்டியத்தை அந்த அந்த ரிசல்ட் அதுதான் பரமாபூர்வம், அதுதான் அங்க நிற்கும். உற்பத்திய பூர்வம்னா பிரதானசிய அனுஷ்டான உத்தரம் ஜாயமானம் அபூர்வம். அங்கம் பிரதானம் இருக்கு இல்லையா, அது பிரதானம் பிரதானசிய அனுஷ்டானே கிருதே ஜாயமானம் அபூர்வம் உற்பத்திய பூர்வம். இது வந்து அங்காபூர்வம் புரோக்ஷணம் கிருதம் சேத் ஏகம் அபூர்வம் பவதி ரீஹவ் திஷ்டதி சொல்றது. இந்த அங்காபூர்வம் அங்கானுஷ்டானத்தினால வரக்கூடிய அபூர்வம் அர்த்தம். உற்பத்திய பூர்வம்னா
2: பிரதானமானம்
1: அபூர்வம். இத சர்வம் கிருத்வா அனந்தரம் ஜாயமானம் அபூர்வம் பரமாபூர்வம் இது பிரயாணம் அபூர்வானம் ஹேத. இதானீம் கிம் பவதி அங்காபூர்வம் அங்கானுஷ்டானேன ஜாயமானஸ்ய அபூர்வஸ்ய அந்ததோ கத்வா குத்ர உபயோகஹ இத்யுக்தே சாட்சாத் உபயோகம் பரமாபூர்வே சாட்சாத் உபயோகம் தான். உற்பத்திய பூர்வ உபயோகம் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த புரோக்ஷணம் பண்ணல என்னால் இவன் பிரதான அனுஷ்டானம் பண்ணாலும் அதனால பலம் வராது இல்லையா. அந்த மாதிரி இப்ப ஒரு பிரதானம் எந்த கர்மா இருந்தாலும் ஒரு பிரதானம் ஒண்ணு இருக்கு, முக்கியமான ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதுல இருந்துதான் மெயினா அந்த அபூர்வம் அதுல இருந்தா கிடைக்கும். ஆரம்பத்திலயே அதே பண்றது இல்ல, இன்னும் நிறைய சம்ஸ்காரங்கள் எல்லாம் பலம் பண்ணித்தானே அபம் பண்றது. ஏதேனா கிஞ்சித் கிஞ்சித் அங்கா அங்காபூர்வம் ஏகைக்கம் அங்கம் லுப்தம் சே அதனால வர வேண்டிய அந்த அபூர்வங்கள் இல்லாம இருக்கும், கிடைக்காது. அப்போ பிரதானம் மட்டும் பண்ணினா பலம் வருமா, வராது. அப்ப பிரதானம் அனுஷ்டிதம் சே எதி பலம் லப்தவியம் தரி அங்கா நாம அனுஷ்டானம் அபேட்சதே இது. தரி அங்காபூர்வம் கிம் பவதி உற்பத்திய பூர்வத்வாரா ஃபலே சமுச்சியதே, உற்பத்திய பூர்வ ஜனனத்வாரா ஃபலே உபயுஜதே அர்த்தம். சமுச்சியதேன்னு சொன்னா உபயுஜதே, சமுச்சயிக்கிறத சேர்க்கறதுன்னு அர்த்தம். ஃபலத்துக்கு உபயோகப்படுறது, கர்மாவும் உபயோகப்படுறது, ஞானமும் உபயோகப்படுறது. ஞான கர்மணோ சமுச்சய கதம் இத்தியுக்தே ஞானஸ்ய து சாட்சாத் கர்மணஸ்வேத துவாரா மோக்ஷ உபயோக. தர்த்தம் உதாரணம் வ்ரீஹி ப்ரோக்ஷணம்
2: அங்கத்வமேவ
1: குணகர்மத்துவம் இத்தியுக்தே அமுக்கியத்துவம் குணகர்மத்துவாத் அங்கத்துவமேவ பிரதானத்துவம் நாஸ்தி மோக்ஷே ஞானமேவ பிரதானம்
2: தர்ம விசாரணாம் தர்ம அனுஷ்டானாம் அங்கத்துவம்
1: அங்கத்துவமேவ. அஸ்து இதம் அத்ர அத்ய சமாபயாமி, இதோபி அஸ்யைவ விசாரஹ அக்ரே அனுவர்த்ததே. வாக்கிய பேத சங்கா ஏகா கிருதா ஏகம ஸ்வர்க காமோ ஏஜயதா இதி வாக்கியம் ஸ்வர்கோதேசேன யாகம் கர்த்தும் அபி ப்ரேரயதி மோக்ஷோதேசேன சித்தசுத்தியர்த்தம் கர்த்தும் அபி ப்ரேரயதி இதி இதி உச்சதே. தரி விஷயத்வயம் ஏகேன வாக்கியேன பிரதிபாதிதம் இதி வாக்கியபேதஹ ஸ்யாத் அதஹ ததா நவக்தவ்யம். தத் வாக்கியம் ஸ்வர்கோதேசேனைவ ஜோதிஷ்டோம யாகம் யாகே புருஷம் ப்ரேரயதி ததேவ கர்ம சித்தசுத்தியர்த்தம் முமுக்ஷுணாபி கர்த்தும் சக்யதே இதி கேன ஜ்ஞாயதே இத்யுக்தே அன்யேன வாக்கியேன ஜ்ஞாயதே. தமேதம் வேதானி வசனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்ஞேன யஜ்ஞேன விவிதிஷந்தின்னு இருக்கு இல்லையா,
2: பிரம்மஜ்ஞானம் இச்சந்தி
1: தான்யேவ கர்மாணி ஃபலாபிசந்தி வினா கிரியந்தே சேத் மோக்ஷே உபயுஜ்யந்தே இது வாக்கியாந்தரேன உச்சதே. தேனைவ வாக்கியேன உச்சதே சேத் வாக்கியபேதோ பவதி, வாக்கியாந்தரேன உச்சதே சேத் வாக்கியபேதோ நாஸ்தி கலு. கதம் கதம் அனுவாதம்
2: வாக்கியாந்தரேன உச்சதே
1: வாக்கியாந்தரேன அன்யதேவ கலு உச்சதே அன்யதேவ கலு உச்சதே. கர்ம ஏகம் அந்த கர்மத்தினுடைய ரெண்டு விதமான அனுஷ்டானம், ஒரு விதமான அனுஷ்டானம் ஸ்வர்கோதேசேன தத்த சம்சாரிணாம் கிருதே ஏ சம்சாரமேவ இச்சந்தி தேஷாம் கிருதே ஏ மோக்ஷம் இச்சந்தி தேஷாம் கிருதே அன்யாதிஷம் அனுஷ்டானம். அந்த இது சிந்தனை தான் மாறுறது, கர்மம் ஒண்ணுதான், பார்த்தா தெரியாது, இது பார்த்தா ஒண்ணும் தெரியாது, வித்தியாசம் தெரியாது, பண்றது அப்படிதான். சரி பின்ன பின்ன வாக்கியன போத்தியதே சேத் தத்திர விரோதம் நாஸ்தி வாக்கியபேதா ந பிரஷ்டவியா இது இமம் விஷயம் ஏதேவ ஆச்சாரியாக அகிரே வதிஷ்யந்தி. அஸ்து
3: ஓம் நமஶிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
4: Oh.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: சைவம்.ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் MS சுப்பலட்சுமி அவர்கள். ஓம் நம சிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். பாடியிருப்பவர் சௌமியா சனக்குமார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் நமஸ் சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் வேத மந்திரம். தி டைட்டில் இஸ் சிவசுப்ரபாதம், பிரசன்டட் பை வேதமந்திரம் .com டீம். ஓம் நமஸ் சிவாய்.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Now we welcome you all to listen the great Vedic chant,
2: Chamaka Ganapata.

நம சிவாய. யூஆர் லிஸனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: வேத பாடாக ரிக்வேத ஜடபாடஹ.
2: ஓம் அயம் தேவாய தேவாயாய மயம் தேவாய தேவாய ஜன்மனே ஜன்மனே தேவாய தேவாய ஜன்மனே ஜன்மனே ஸ்தோம ஸ்தோமோ ஜன்மனே ஜன்மனே ஸ்தோமாஹ ஸ்தோமோ விப்ரேபிர் விப்ரேபி ஸ்தோம ஸ்தோமோ விப்ரேபிஹி விப்ரேபிராசயா சயா விப்ரேபிர் விப்ரேபிராசயா ஆசயேத்யாசயா அகாரி ரத்னதாதமோ ரத்னதாதமோ கார்யகாரி ரத்னதாதமஹ ரத்னதாதம இதி ரத்னதாதமஹ ய இந்திராயேந்திராய யேய இந்திராய இந்திராய வசோயுஜா வசோயுஜேந்திராயேந்திராய வசோயுஜா வசோயுஜா தத்க்ஷுஸ்தத்க்ஷுர்வசோயுஜா வசோயுஜா தத்க்ஷுஹ வசோயுஜேதி வசஹாயுஜா தத்க்ஷுர் மனசா மனசா தத்க்ஷுஸ்தத்க்ஷுர் மனசா மனசா ஹரி ஹரி மனசா மனசா ஹரி ஹரி இதி ஹரி ஷமீபிர் யஜ்ஞம் யஜ்ஞம் ஷமீபிர் ஷமீபிர் யஜ்ஞம் யஜ்ஞமாசத சத யஜ்ஞம் யஜ்ஞமாசத மாசதேத்யாசத தக்ஷன்னாசத்யாப்யாம் நாசத்யாப்யாம் தக்ஷன் தக்ஷன்னாசத்யாப்யாம் நாசத்யாப்யாம் பரிஜ்மானம் பரிஜ்மானம் நாசத்யாப்யாம் நாசத்யாப்யாம் பரிஜ்மானம் பரிஜ்மானம் சுகம் சுகம் பரிஜ்மானம் பரிஜ்மானம் சுகம் பரிஜ்மானமிதி பரிஜ்மானம் சுகம் ரதம் ரதம் சுகம் சுகம் ரதம் சுகமிதி சுகம் ரதமிதி ரதம் தக்ஷன் தேனும் தேனும் தக்ஷன் தக்ஷன் தேனும் தேனும் சபர்துகாம் சபர்துகாம் தேனும் தேனும் சபர்துகாம் சபர்துகாமிதி சபஹாதுகாம் யுவானா பிதரா பிதரா யுவானா யுவானா பிதரா பிதரா புனஃ புனஃ பிதரா பிதரா புனஹ புனஃ சத்யமந்திரா சத்யமந்திரா புனஃ புனஃ சத்யமந்திரா புனரிதி புனஹ சத்யமந்திரா ருஜுயவ ருஜுயவ சத்யமந்திரா சத்யமந்திரா ருஜுயவஹ சத்யமந்திரா இதி சத்யமந்திராஹ ருஜுயவ இத்யுருஜுயவஹ ரிபவோ விஷ்டி விஷ்ட்யா ரிபவ ரிபவோ விஷ்டி விஷ்ட்யக்ரதா க்ரத விஷ்டி விஷ்ட்யக்ரதா அக்ரதேத்யக்ரதா சம்வோ வஸ்ஸன் சம்வாஹ ஓமதா சோமதா சோவோ ஓமதாசஹ மதா சோ அக்மதா அக்மத மதா சோமதா சோ அக்மதா அக்மதேந்திரேணேந்திரேணாக்மதாக்மதேந்திரேண இந்திரேண சசே ரேணேந்திரேண ச மருத்வதா மருத்வதா சச மருத்வதா மருத்வதேதி மருத்வதா ஆதித்யேபிஷ்ச சாதித்யேபிராதித்யேபிஷ்ச சராஜபிஹி ராஜபிஷ்ச சராஜபிஹி ராஜபிரிதி ராஜபிஹி உதத்யந்த்யமுதோதத்யம் த்யஞ்சமசஞ்சமசந்த்யந்த்யஞ்சமசம் சமசன்னவன்னவஞ்சமசஞ்சமசன்னவம் நவந்த்வஷ்டுஸ்த்வஷ்டுர்நவந்நவந்த்வஷ்டுஹு த்வஷ்டுர்தேவஸ்ய தேவஸ்ய த்வஷ்டுஸ்த்வஷ்டுர்தேவஸ்ய தேவஸ்ய நிஷ்க்ருதம் நிஷ்க்ருதம் தேவஸ்ய தேவஸ்ய நிஷ்க்ருதம் நிஷ்க்ருதமிதி நிஹிக்ருதம் அகர்த சதுரஶ்சதுரோ கர்த்தா கர்த்த சதுராஹ சதுரஃ புனஃ புனஶ்சதுரஶ்சதுரஃ புனாஹ புனரிதி புனாஹ தேனோ நஸ்தே தேனாஹ நோ ரத்னானி ரத்னானி நோ நோ ரத்னானி ரத்னானி தத்தன தத்தன ரத்னானி ரத்னானி தத்தன தத்தன த்ரிஸ்த்ரிர்தத்தன தத்தன த்ரிஹி

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய.
1: ஓம் அக்னே தேவ ஜ பிதர்ஸ்ரத்த நிஜ

0: एकमविशे सप्तमः।
1: ओम। Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: Anantaram.
3: Athava dharmasya brahmabodhahetutvat tadvichara upayuktanam shrutilingadinam veda chodana arthavada smrityadi pramana pratipadanadinam cha brahmavichara upayuktatvat cha dharmavichara anantaram brahmavichara.
2: धर्मविचारानन्तरं ब्रह्मविचारः इत्यत्र पुनः युक्त्यन्तरं हेत्वन्तरमुच्यते। धर्मस्य धर्मस्य ब्रह्मबोधहेतुत्वात् धर्मस्य ब्रह्मबोधहेतुत्वात् धर्मस्य धर्मविचारस्य इति न धर्मविचारस्य अपि उपयोगः अस्ति। तत् कथम् इत्युक्ते अस्माभिः सामान्यतः उच्यते खलु, पूर्वमीमांसां पठित्वा आगच्छन्तु, तेन अत्र विचारे सौकर्यं भवति इति। तत् धर्मविचारं कृत्वा या व्युत्पत्तिर्जायते तस्याः व्युत्पत्तेः अत्र उपयोगः अस्ति, यतः तत्रापि वाक्यार्थविचारे एव वाक्य तात्पर्यविचारे एव। तर्हि धर्मवाक्येषु तात्पर्यविचारे व्युत्पत्तिं सम्पाद्य यदा अत्र प्रविशामः तर्हि अत्रापि विचारं कर्तुं सामर्थ्यविशेषो भवति। तदन्यत् इदमन्यत् इदम् यतः किमुच्यते, धर्मस्य ब्रह्मबोधहेतुत्वात् अन्त धर्ममिर्के विचारितः यः धर्मः அந்த தர்மத்துக்கே பிரம்மபோதம் பிரதி ஹேதுத்வம் அஸ்தி. அது எப்படி தெரியுறது? தமேதம் வேதானுவச்சனேன பிராமணாஹ விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேனானு வாக்கியம், உபனிஷத் வாக்கியம். தமேதம் பரமாத்மானம் வேதானுவச்சனேன பிராமணாஹ விவிதிஷந்தி, இங்கே இவரே கோட் பண்ணுவார் அந்த வாக்கியம்
3: அஸ்தி
2: ஆகச்சதி அக்ரே. தர்மஸ்யைவ பிரம்மபோதம் பிரதி ஹேதுத்வம் அஸ்தி இது உச்சதே தத்ர. வேதானுவச்சனேன பிராமணாஹ விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேனான்னு வாக்கியம் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? வேதானுவச்சனம் இது தூ பிரம்மச்சாரி தர்மாணாம் சர்வேஷாம் உபலக்ஷணம். வேதானுவச்சனம் வேதானுவச்சனம் பிரம்மச்சாரிணா தர்ம, அனேன பிரம்மச்சாரிணா ஏ ஏ தர்மாக தே சர்வே கிரஹியந்தே. ஏவம் யஜ்ஞேன தானேனான் இருக்கு, அது ரெண்டும் கிரகஸ்தஸ்ய தர்ம, சர்வேஷாம் கிரகஸ்த தர்மாணாம் உபலக்ஷணம். அனந்தரம் தபசா அநாசகேனா இருக்கு, அநாசகம்னா அல்பாசன பூர்வகேன தபசா இத்தர்த்தம். நாசம் நாசத்தை பத்தி சொல்லல, அசனம் அசனம் அநாசகம் அநாசகம் தபசா அநாசகேன அநாசகேன தபசா. அது யாருடைய தர்மம்னா வானப்பிரஸ்தனுடைய தர்மம். வானப்பிரஸ்தஸ்ய அல்பாசன பூர்வகம் தப இது வானப்பிரஸ்த தர்மாணாம் சர்வேஷாம் உபலக்ஷணம் சூச்சனம் சூச்சகம். ஏவஞ்ச கிம் ஜாதம் அனேன வாக்கியேன ஏதை சர்வைரபி தர்மை ஆசிரம தர்மாக இத்துச்சந்தே, அந்தந்த ஆசிரமத்தில் பண்ண வேண்டிய தர்மங்கள். ஏதை சர்வைரபி தர்மை பரமாத்மானம் விவிதிஷந்தின்னு இருக்கு. தமேதம் வேதானுவச்சனேன பிராமணாக விவிதிஷந்தி, விவிதிஷந்தின்னா என்ன அர்த்தம்? வேதித்தும் இச்சந்தி ஞாத்தும் இச்சந்தி. தரி பிரம்ம ஜானே பரமாத்மனா ஜானே ஏதேஷாம் உபயோக உத்த அத்த உச்சதே. அதுவா தர்மஸ்ய பிரம்ம போத ஹேதுத்வாத்
3: தத் விசார உபயுக்தானாம் ஸ்ருதிலிங்காதீனாம் வேத சோதனா அர்த்தவாத ஸ்மிருத்யாதி பிரமாண பிரதிபாதனாதீனாம் ச பிரம்ம விசார உபயுக்தத்வாத் ச தர்ம விசாரானந்தரம் பிரம்ம விசாரம்.
2: தத் விசாரோபயுக்தானாம் பிரம்ம விசாரோபயுக்தத்வாத் ச இத்தன்வய. தர்ம விசாரோபயுக்தாக ஏ விசேஷாக பவந்தி, யானி பிரமாணானி, அந்த தர்ம விசாரம் பண்ற அந்த பிரக்கிரியை இருக்கு இல்லையா, அது எல்லாமே இங்கேயும் உபயோகப்படுறது. கதம் அன்வயம் கிருதா? தத் விசாரோபயுக்தானாம் பிரம்ம விசாரோபயுக்தத்வாச்ச. தத் விசாரோபயுக்தானாம் கேஷாம் ஸ்ருதி லிங்காதீனாம் வேத சோதனார்த்தவாத ஸ்மிருத்யாதி பிரமாண பிரதிபாதனாதீனாம். அந்த தர்மத்தை சொல்லும் பொழுது வேத வாக்கியம் பிரமாணமாக காமிக்கிறது, சோதனா வேத சோதனா, வேதம் சோதனா தனி இல்ல, வேத சோதனா அர்த்தவாதா ஸ்மிருதி இதெல்லாம் எடுத்துட்டு தானே தர்ம விசாரம் பண்ணுவார். தரி வேத சோதனா, சோதனா நாம விதி, வேத விதிம் ஆதாய அர்த்தவாதம் ஆதாய ஸ்மிருதி ஆதாய தத்திர தத்திர நிர்ணய கிரியத்தை. ஸ்ருதிலிங்காதிகம் ஸ்ருதிலிங்க வாக்கிய பிரகரண ஸ்தான சமாக்கியானாம் அது இருக்கு இத்தியாதினி அங்கத்துவ போதகானி பிரமாணம். இந்த பிரமாணங்களை எல்லாம் உபயோகப்படுத்திட்டு தானே தர்ம விசாரம் பண்றது. ஏதேஷாம் சர்வேஷாம் அப்படி பிரமாணானாம் பிரம்ம விசாரே அப்படி உபயோக அஸ்தி. ప్రతిపాదనాదీనాం చ బ్రహ్మ విచారోపయుక్తత్వాచ్చ
3: ధర్మ విచారానంతరం బ్రహ్మ విచారం
2: తత్ర తేషాం తదుపయుక్తాః అత్రాపి ఉపయుక్తాః ఇతి కృత్వా తత్రైవ తస్య అభ్యాసో జాయతే శృతిలింగ ఆది ప్రమాణానాం నిరూపణం కథం కర్తవ్యం శృతిలింగ ఆది ప్రమాణానాం ఉపయోగ కథం కర్తవ్యః ఇత్యాది విషయ తత్రైవ వ్యుత్పత్తిర్భవతి తర్హి విచారార్థం అపేక్షిత వ్యుత్పత్తి సంపాదనార్థం పూర్వమీమాంసా ఆదు ఆగచ్చతి ఏవంచ పూర్వమీమాంసాధ్యయనేన కిం భవతి ఇత్యుక్తే ధర్మజ్ఞానం భవతి ధర్మజ్ఞానే సతి ధర్మానుష్ఠానం భవతి ధర్మానుష్ఠానస్యాపి అత్ర బ్రహ్మజ్ఞానే కశ్చన ఉపయోగ ఉక్త అదృష్టద్వారా తథా చ ప్రతిపాద్య విషయస్య ధర్మస్య అనుష్ఠానమపి బ్రహ్మజ్ఞానే ఉపయుజ్యతే ప్రతిపాదన ప్రక్రియాజ్ఞానమపి బ్రహ్మ విచారే ఉపయుజ్యతే బ్రహ్మ విచారే ధర్మ విచారస్య ఉపయోగ బ్రహ్మజ్ఞానే ధర్మ అనుష్ఠానస్య ఉపయోగ సర్వం వర్తతే ఇది సర్వథా తత్ర పౌర్వాపర్యం అస్మాభి ఏం రీత్యా ఆలోచయితుం శక్యతే ధర్మ విచార అనంతరం బ్రహ్మ విచార ఇత్యత్ర ఇమాః ఉపపత్తయః భవంతి
3: సాధనం వినా సాధ్య అనిష్పత్తే ధర్మ విచార సాధనం భవతి ఇదం సాధనం బ్రహ్మబోధం ప్రతి ధర్మస్య సాధనత్వే తమేతం వేద అనువచనేన బ్రాహ్మణాః వివిదిషంతి యజ్ఞేన దానేన తపసా నాశకేన
2: ఇతి శృతిరేవ భగవతి ప్రమాణం భగవతి శృతి భగవతి శృతి ప్రమాణం మయా ఉక్తం ఖలు బ్రహ్మబోధం ప్రతి ధర్మస్య సాధనత్వే బ్రహ్మబోధ బ్రహ్మజ్ఞానం బ్రహ్మజ్ఞానం ప్రతి ధర్మోపి సాధనం ఇత్యత్ర ఇయం శృతి ప్రమాణం
3: ధర్మః ఇత్యుక్తే యాగ
2: వేదేన కర్తవ్యత్వేన విహితః సర్వోపి ధర్మ ఏవ యాగః ఇత్యేవ న యాగాదిః ఇతి ఉదాహరణార్థం ఉచ్యతే తావదేవ వేదేన యత్కించిత్ కర్తవ్యత్వేన విహితం స సర్వోపి ధర్మ తావదేవ వేదబోధిత శ్రేయస్ సాధనతాకో ధర్మః ధర్మస్య లక్షణం వేదబోధితాయా శ్రేయస్సాధనతా తత్కత్వం ధర్మస్య లక్షణం వేదబోధిత శ్రేయం వేదబోధితాయా శ్రేయస్సాధనత శ్రేయ ప్రతి సాధనీభూత ధర్మ సా సాధనత వేదేన బోధిత
3: నచ కర్మణః బ్రహ్మ సాధనత్వే తదేవ
2: బ్రహ్మ బోధ సాధనత్వే
3: నచ కర్మణః బ్రహ్మ బోధ సాధనత్వే తదేవ విచార్యం అనుష్ఠేయం చ కిమనేన వేదవాక్య
2: వేదాంత వాక్య
3: వేదాంతవాక్యవిచారప్రయాసేన
2: కర్మానుష్ఠానేన ధర్మానుష్ఠానేన బ్రహ్మజ్ఞానం భవతి ఇత్యేవ ఖలు ఉక్తం ధర్మస్యైవ బ్రహ్మజ్ఞానం ప్రతి సాధనత్వం ఉక్తం తర్హి తదేవ
0: కర్తవ్యం
2: ధర్మ ఏవ అనుష్ఠేయః ధర్మ ఏవ అనుష్ఠేయస్య ధర్మ విచార ఏవ కర్తవ్యః బ్రహ్మ విచార బ్రహ్మ బ్రహ్మ సాక్షాత్కారం ప్రతి యది ధర్మస్యైవ సాధనత్వం తర్హి ధర్మ ఏవ అనుష్ఠేయః తదనుష్ఠీయతే చ పర్యాప్తం తర్హి ఏం తర్హి సత్యం తర్హి తదేవ విచార్యం ఇదం కిమర్థం విచారణీయం పశ్యతు నచ కర్మణః బ్రహ్మ బోధ సాధనత్వే తదేవ విచార్యం అనుష్ఠేయం చ కిమ్ అనేన వేదాంత వాక్య విచారేణ
3: ఉపనిషద్
2: వాక్య విచార ప్రయాసేన కిం ఇది శంక ఇది నచ వాచ్యం
3: తస్య ఫల అభిసంధి రహితస్య పాప అపనయన రూప చిత్త శుద్ధి సంపాదన ద్వారా బోధ హేతుత్వా
2: ద్వారం భిద్యతే ధర్మస్య బ్రహ్మజ్ఞానం ప్రతి హేతుత్వం అన్నయ్యా ద్వారా అదనాల వేదాంత వాక్యంగా విచారం పడ వేండిదిలే అర్థమిల్ల పశ్యంతు బ్రహ్మజ్ఞానం నామ ఏకా ప్రమా ఖలు బ్రహ్మ విషయక ప్రమా ఏవ ఖలు బ్రహ్మజ్ఞానం ప్రమాం ప్రతి కిం సాధనం ప్రమాయాః కరణం కిం తర్హి బ్రహ్మ ప్రమాం ప్రతి కిం సాధనం ఇది పృష్టే కిమపి ప్రమాణం వక్తవ్యం ఖలు బ్రహ్మ ప్రమా ప్రత్యక్ష ప్రమాణేన జాయతే వా అనుమానేన జాయతే వా అథవా శబ్దేన జాయతే వా ఇది పృష్టే ధర్మేణ జ్ఞాయతే ఇది వక్తుం శక్యతే వా ధర్మః ఇది ఏకం ప్రమాణం వా నాస్తి ప్రమాం ప్రతి కరణం ప్రత్యక్షాదిషు మధ్యే ఏకం వక్తవ్యం ప్రత్యక్షం వా అనుమానం వా శబ్దో వా వక్తవ్య ప్రత్యక్ష ప్రమాణేన బ్రహ్మజ్ఞానం జాయతే వా
3: ధర్మ ప్రతిపాదక శబ్ద ప్రమాణ వేదవాక్యేన
2: ధర్మ ప్రతిపాదక వాక్యేన ధర్మ ప్రమా ఖలు జాయతే బ్రహ్మ ప్రమా కథం జాయతే
3: సాధనం ఇది
2: బ్రహ్మ ప్రమా కథం జాయతే భవ ధర్మ ప్రమాణేన ధర్మ ప్రమా ఖలు జాయతే తరి బ్రహ్మ ప్రమా కిం వదన్నస్మి ఇత్యుక్తే బ్రహ్మ ప్రమాం ప్రతి ప్రమాణ విధయ వేదాంత వాక్యాన్నేవ ప్రమాణం అదో ధర్మానుష్ఠానం తరి ధర్మానుష్ఠానం కిం కరోతి ఇత్యుక్తే చిత్తశుద్ధిం సంపాదయతి తావదేవ తద్వారా తస్య ఉపయోగ అన్యః అస్య ఉపయోగ అన్యః ప్రమాణ విధయా కస్య ఉపయోగ వేదాంత వాక్యానామే ఉపయోగ అదో ధర్మస్య తరి ధర్మ కథం సాధనం భవతి ఇత్యుక్తే ధర్మే క్రియమాణే తదపి కథం ఈశ్వరార్పణ బుద్ధ్యా క్రియతే చేత్ ఫలాభిసంధి రహితస్య తత్ర ఉక్తానాం సాంసారిక ఫలానాం ఫలాన్ని ఉద్దేశ్య క్రియతే చేత్ ఉపయోగో నాస్తి ఉపయోగో నాస్తి తద్భవతి ఏదన్న భవతి సాంసారికం యత్కించిత్ ఫలం ఉద్దేశ్య యది ధర్మ అనుష్ఠీయతే తర్హి సాంసారికమే ఫలం భవతి సాంసారికం నామ సంసార అంతర్గతం ఏవ ఫలం భవతి నదు మోక్షో భవతి తర్హి తేషు ఫలేషు ఇచ్ఛాం వినా ఫలాభిసంధిరహితస్య తస్య ఫలాభిసంధిరహితస్య అభిసంధిర్నామ ఇచ్ఛ ఫలేచ్ఛ ఫలేచ్ఛ నామ తత్ర తత్ర ఉక్తానాం స్వర్గాది ఫలానాం విషయ ఇచ్ఛ తాం ఇచ్ఛాం వినా ఫలాభిసంధిరహితస్య ధర్మస్య ఇత్యుక్తే ఫలాభిసంధిం వినా అనుష్ఠీయమానస్య ధర్మస్య తేన కిం భవతి పాప అపనయో భవతి బ్రహ్మ సాక్షాత్కారం ప్రతి ప్రతిబంధక భూతానాం పాపానాం క్షయో భవతి పాప అపనయనేన కిం భవతి చిత్తశుద్ధిర్భవతి తేన బ్రహ్మ సాక్షాత్కారే ప్రతిబంధ అపనయ ద్వారా ధర్మానుష్ఠానస్య ఉపయోగో వర్తతే ఇత్యుక్తం తావత ప్రమాణ విచారస్తు న కర్తవ్యః ఇతి న ధర్మ ప్రమాణం న భవతి ధర్మ ఇతి ఏకం ప్రమాణమస్తి వా ప్రత్యక్షం అనుమానం ధర్మ ఇతి అస్తి వా నాస్తి ఖలు తరి విషయ అవగత ప్రమాణం న తరి ప్రమాణేన ఖలు ప్రమాజననీయ ప్రమాణం తరి వేదాంతవాక్యం వేదాంతవాక్యం తరి వేదాంతవాక్యాన్యేవ ప్రమాణాన్ని వేదాంతవాక్యాత్ యః అర్థబోధో భవతి స ఏవ బ్రహ్మ సాక్షాత్కార ఇది వక్తవ్యం వేదాంతవాక్యానాం తత్ర ఉపయోగ అపేక్షతే తర్హి వేదాంతవాక్యానాం కదా ఉపయోగ స్యాత్ వేదాంతవాక్యానాం ఉపయోగ కదా భవతి వేదాంతవాక్యార్థ నిశ్చితశ్చేత్ ఏదో సందిగ్ధమైన ఉపయోగం ఇప్పుడు ఇప్పుడియా అప్పుడియా తెలియదు నా ఉపయోగం ఇరుకాదు ఒరు వాక్యం ఎప్పుడు నమకు ప్రమాణం ఆయడం ఎన్న చూడదు పురియదారుతనే అప్పు నమకు ఏర్పడ సందేహంగా వరు వేదాంత వాక్యంగా పడిచా సగుణమో నిర్గుణమో అప్పుడో ఇప్పుడో పల సందేహంగా వరు అది ఏదో ఒక పక్షత్తు ముడి వరణ ఇయా తదర్థం తాత్పర్య విచార కర్తవ్య తాత్పర్య విచార యావత్ పర్యంతం నక్రియతే తావత్ పర్యంతం ఏదో ఒక వాక్యం ఇప్పటి తోండ్రదు అది పడిచా ఇప్పటి తోండ్రదు ఇది పడిచా ఇప్పటి తోండ్రదు పల విధమా ఇరుకు తర్హి తత్ ఉపయోగం న స్యాత్ ప్రమాణత్వేన ఉపయోగం న భవతి తర్హి కిం కర్తవ్యం తాత్పర్య నిశ్చయ కర్తవ్య తాత్పర్య నిశ్చిత తాత్పర్యకం వాక్యమేవ ప్రమాణం భవతి నిశ్చిత తాత్పర్యకం వాక్యమేవ ప్రమాణం భవతి తదర్థం తాత్పర్య నిశ్చయ అవశ్యం కర్తవ్య తదర్థం ఏదో శాస్త్రం ఆరంభణీయం వాక్యం నామ వాక్యం వాక్యార్థ జ్ఞానం ఇది కథం అర్థం భవతి వాక్యం నామ వాక్యం పద సమూహ ఆకాంక్షాదివత్ పద సమూహ ఏం తదస్తు తద్భవతు వాక్యం వా వాక్యజ్ఞానం వా పదజ్ఞానంతో కరణం అస్తు పదజ్ఞానం కరణం నమ్మ వాక్యజ్ఞానం కరణం ఇత్యర్థం అంధ వివాదం ఇరకటం అది వేరే విషయం వాక్యజ్ఞానం ప్రమాణం తదానీ వాక్యం ప్రమాణం ఇది వ్యవహారస్తు అస్తి వాక్యజ్ఞానమేవ ఆవశ్యకం వాక్యజ్ఞానం ఆవశ్యకం వాక్య తాత్పర్య నిర్ణయ ఆవశ్యక ఇత ఆకాంక్షాదిమత్ ఇది ఉచ్యతే ఖలు ఇప్పుడు యోగ్యత యోగ్యతాదికం పరిశీలనీయం కస్మిన్ అర్థే యోగ్యత అస్తి యోగ్యతానుసారేణ అర్థ నిర్ణేతవ్య తాత్పర్యం
3: నిర్ణేతవ్యం
2: ఆప్తవాక్యం ప్రమాణం నిర్క ఆప్తవాక్యం ఇత్యుక్తే వాక్యజ్ఞానం ప్రమాణం ఇది వర్తతే పదజ్ఞానంతో కరణం ఇది ముక్తావల్యం ఉక్తం తదాదాయ మహోదయ పృచ్చతి తదస్తు తదస్తు తద్ ఇష్యతే జ్ఞానస్య ప్రమాణత్వే వాక్యం ప్రమాణం ఇది వ్యవహారస్తు సంభవతి
3: తథా అభియుక్త స్మృతి ఎస్యైతే చత్వారింశత్ సంస్కారాః ఇత్యాదిన స బ్రహ్మణః సాయుజ్యం సాలోక్యం చ గచ్చతి ఇత్యంతేన గర్భాధానాది సకల కర్మణాం పాపమల పాపమలాపకర్ష సంస్కార హేతుతాం ప్రకాశయతి
2: ఇంద విషయం ధర్మసూత్రకారరే సొల్రారని అర్థం ఎస్యైతే చత్వారి అష్టాచత్వారింశత్ సంస్కారాః అనువరుదు चत्वारिंशत् संस्कारा इत्यादिना तेन किं भवति एतैः संस्कारैः ये ये सर्वेपि संस्काराः इत्युक्तौ के सोमयज्ञ सोमसंस्थाः पाकयज्ञाः इद பிரசித்தமா நம்ம சம்ஸ்காரங்கள் என்ன சொல்றது ஆரம்பத்துல இருந்து உபநயனாதி சம்ஸ்காரா கர்ப்பாதானம் ஆரம்பிச்ச ஷோடச சம்ஸ்காரான்னு விவகாரம் இருக்கு அது மட்டும் இல்ல அதுக்கப்புறம் ஷோடச சம்ஸ்காரா ஷோடச சம்ஸ்காராக பிரதக் வர்த்தந்தே அதோட சேர்த்து இந்த அஷ்டா சத்வாரிஷத் கணனை பண்றது சத்வாரிஷத் கூட கணனை பண்றது அத்த அஷ்டா சத்வாரிஷத் அது ஏன் சொல்லலைனால் சத்வாரிஷத் சம்ஸ்காராக அனுஷ்டான ரூபா அஷ்டவு ஆத்மகுணா ஆத்மகுணான இது தர்க்கசங்கிரத்தில் இருக்கிற குணங்கள் இல்ல அஹிம்சா காருண்யம் அப்படி எல்லாம் இருக்கு இல்லையா நல்ல நல்ல எண்ணங்கள் சொல்றது இல்லையா அந்த மாதிரி குணங்களை எட்டு குணங்கள் நல்ல குணங்கள் நல்ல குணங்கள் எட்டு குணங்கள் கணக்கு பண்ணி வச்சிருக்க கௌதமர் அது வச்சுட்ட எட்டு அது அனுஷ்டேயம் இல்லை அது உள்ளுக்குள்ள நம்ம பரிபாலனம் பண்ண வேண்டியது நல்ல குணங்கள் இன்னும் அனுஷ்டேயமான 40 இருக்கு அதுல ஷோடச சம்ஸ்காரங்கள் இருக்கு ஏழு சோம சம்ஸ்தைகள் இருக்கு மத்த தரிசபூர்ணமாசாதி யஜ்யங்கள் இருக்கு ஆதானாதிகள் எல்லாம் இருக்கு இப்படி எதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியதா இருக்கோ அது எல்லாமே சேர்த்திருக்கு சர்வம் யோஜயித்வா ஏதே சம்ஸ்காராக இது சப்தேன உத்தம் ஏன் சம்ஸ்கார சப்தா குதா உபயுக்தா இத்தியுக்தே தத்த பலார்த்தம் விஹிதாக இது கல் வர்த்தவியம் சம்ஸ்காரா கசிய சம்ஸ்காரா தரி அனுஷ்டாது புருஷஸ்ய சம்ஸ்காரா இது ஆத்மா சம்ஸ்கிரியதே இது உத்தம் ஒரு திருஷ்டியில அது அப்படி இருக்கும் இன்னொரு திருஷ்டியில பார்த்தால் நமக்கே அது ஒரு சம்ஸ்காரம்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம சொல்றது தர்மசாஸ்திரக்காரனே சொல்றாரு அது ஒரு சம்ஸ்காரம் இது எல்லாமே ஒரு சம்ஸ்காரம் அது ரெண்டு திருஷ்டி சொர்க்க காமோய் ஜேதான்னு சொன்ன இந்த வாக்கியத்துக்கு சம்ஸ்காரமா விதிக்கல புருஷஸ்ய சம்ஸ்காரம்னு அபிப்பிராயம் இல்லை சொர்க்கோத்தேசியன சாதனம் தாவதேவம் சொர்க்கம் பிரதி சாதனம் இருக்க
3: அவ்வளவுதான் சம்ஸ்காரம்
2: பிரம்ம ஜானத்துக்காக பண்றதா இருந்தா சம்ஸ்காரம் அது பலாபிசந்தி வினா எது கிரியதே தரி புருஷஸ்ய சம்ஸ்காராக எதே பவந்தி தேன சம்ஸ்கிருதா புருஷா பிராமணா சாயுஜ்யம் சாலோக்கியம் ச கச்சதி முக்தி முக்தியை பத்தி சொல்லியிருக்கா சாயுக்கியம் சாலோக்கியம் சமான லோகதா சமான தேகதா எது சர்வம் பவதி சாயுஜ்யம் சாலோக்கியம் ச கச்சதி இத்தியனேன இத்தியந்தேன ஏற்படுறதோ எல்லாமே மலாபகரிஷணாத்மகம் அதாவது ஏதோ ஒரு ஒரு பாபத்தை போக்குறதுக்கு தான் இதெல்லாம் வந்திருக்குன்ற மாதிரி ஒரு திருஷ்டியில பாப மலாபகரிஷ சம்ஸ்கார ஹேது தாம் பிரகாசயதி ாரோசேன பாபனிவத்தியம் கிரியவதிச்சே அது சம்ஸ்காரப்பிரயோக
3: அகிரே
2: பசியது தே புனா அது இனி एवं वक्तुं शक्यते वा इति एवं वक्तुं शक्यते वा स्वर्गार्थं खलु विहितं स्वर्गार्थं विहितं चेत् अस्माभिः अद् इष्टपडि पण मुडियुमा स्वर्गार्थं विहितं चेत् स्वर्गकामेन कर्तव्यम् उंगलुक्कु स्वर्गकामन इल्लैना पण वेंडा अवलदने एनक्कु इन्नोरु कामन इरुक्कदुक्काग इल्ल अप्प एनक्कु पाप निवृत्ति तान वेणम तरी तत् कर्तुं शक्यते वा
0: तत्र ईश्वरार्पण विद्या अपेति चेत् अन्यत् फलं भवति
2: तत् वक्तव्यं तत् तरी वाक्यभेदादिकं स्यात् दोषशङ्कनीया उच्यते अत्र पश्यतु अग्रे अस्ति अथ
3: अथ व्रीहि प्रोक्षणवत् सर्वकर्मणां संस्कारकत्वे सर्व एते पुण्यलोका भवन्ति इति श्रुत्युक्त आश्रम फलस्वातन्त्र्यं न स्यात् इति चेत् न स्यात् इति
2: सर्व एते पुण्यलोका भवन्ति त्रयो धर्मस्कन्धाः इत्यादिना छान्दोग्ये वाक्यं वर्तते இப்போ நீங்க சொல்ற மாதிரி இது எல்லாமே ஒரு சம்ஸ்காரம் சொன்னா என்ன வரும் வ்ரீஹி புரோக்ஷணம் மாதிரி வரும் வ்ரீஹின் புரோக்ஷதி புரோக்ஷணேன வ்ரீஹோ கஷ்டன சம்ஸ்காரம் அது ஏதோ ஒரு அதிர்ஷ்ட ரூபமோ ஒரு மலாபகர்ஷணமோ ஏதோ ஒன்று வரும் நடக்கும் வச்சுக்கோங்க அந்த வ்ரீஹி வ்ரீஹே சம்ஸ்காரா கிரியதே புரோக்ஷணேன இதுவத் ஏதானி சர்வாண்யபி தர்மசாஸ்திரே விஹிதானி சர்வாணி கர்மாணி ஆத்மனஹ சம்ஸ்கார ரூபாணி பவந்தி இது எதி உச்சதே தரிஹி தேஷாம் ஸ்வஸ்வஃபலே ஸ்வாதந்திரம் ந ஸ்யாத் சொஸ்ட பலே சுவாதந்திரம் நசியாதுனா என்ன அர்த்தம்? தன்னுடைய பலத்தை கொடுக்கவே கூடாது, கொடுக்கவே மாட்டா. ஸ்வஸ்ய ஜனம் பலம் நைவ ஜனயிஷ்யதி, புருஷஸ்ய சம்ஸ்காரம் ஜனயிஷ்யதி தாவதேவ. இதமபி ஜனயதி ததபி ஜனயதி இது கதம் வக்தும் சக்கியதே, வாக்கியபேதோ பவதி. ஏதோ ஒன்னு சொல்லணும் இல்லையா? இப்ப சொர்க்க ஜோதிஷ்டோமத்தினால சொர்க்கம் வருமா சம்ஸ்காரம் வருமா? சொர்க்கோபி பவதி சம்ஸ்காரோபி பவதி இத்துச்சதே கதம்? சொர்க்க காமோ யஜயதா இது விஹிதா யாகா சா தேன சொர்க்க கலு ஜனனியா. எதி சம்ஸ்காரார்த்தமேவ இத்துச்சதே தரி சொர்க்கோ நபவதி இத்தேவ. அது பொய் நுற மாதிரி வரும். சொர்க்க காம கேவலம் சம்மோகனார்த்தம் உத்தம். உண்மையும் ஒரு சொர்க்கம் வராது, ஒன்றும் வராது. ஒரு சம்ஸ்காரம் நமக்கு கிடைக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைன்னு வரும். அது தப்பு இல்லையா? அது ஜைமினிய சாஸ்திர விருத்த விரோதம் பவதி. இப்ப ஏகசாஸ்திரத்துன்னு சொல்லி ஜைமினி சொல்றதெல்லாம் தப்புன்னு சொல்லி வர முடியுமா? முடியாது இல்லையா? ஏகசாஸ்திரத்தும் சுவீகரித்தியா ஜைமினா உத்தாக நிர்ணய ந தியக்தவியாக. ஜைமினேஹ பக்ஷஹ கண்டியதே, ஜைமினா சாஸ்திரே உத்தம் வா. ஜைமினேஹ ஸ்வகீய பக்ஷஹ சஹ ஸ்யாத். அது கஷ்ட ஏகதேசம் ஹண்டியதே சேதபி இதுவும் இதுவும் சர்வம் ஹண்டிதம் ஸ்யாத். சர்வத்ர சர்வேஷாம் ஏதாவத் பர்யந்தம் ஜைமினேய சாஸ்திரே யானி கர்மாணி விசாரிதானி தானி சர்வாண்யபி தத்ர உக்த வாக்கியார்த்த சர்வோபி தியக்தஹ இது ஸ்யாத். அங்க சொன்னது எல்லாமே கேவலம் ஒரு ஒரு நாடகம் மாதிரி ஆயிடும், ஆயிடும் ஒரு விளையாட்டு மாதிரி ஆயிடும். பசந்து அத வ்ரீஹி ப்ரோக்ஷணவத
3: சர்வகர்மணாம் சம்ஸ்காரகத்வே சர்வஏதே புண்ணியலோகா பவந்தி இதி ஸ்ருத்யுக்த ஆஶ்ரம ஃபல ஸ்வாதந்த்ரியம் நஸ்யாத்.
2: ஆஶ்ரம கர்மணாம், ஆஶ்ரம கர்மா இருக்கு, ஆஶ்ரம கர்மணாம் யத் ஃபலம், ஆஶ்ரம ஃபலம்னு சொல்லலாம். தத்ர தத்ர ஆஶ்ரமே கர்த்தவ்யானி கர்மாணி தேஷாம் யத் ஃபலம் தஸ்மின் ஃபலே தேஷாம் கர்மணாம் ஸ்வாதந்திரியம் நஸ்யாத். மோக்ஷோபயுக்தத்வமேவ ஸ்யாத், சர்வேஷாம் மோக்ஷே உபயோகா இத்யேவ ஸ்யாத். இதி சேன்ன
3: புண்ணியலோக ஃபல அபிசந்தி பூர்வக கர்மணாம் ஸ்வாதந்திரியேபி தத் அபிசந்தி ரஹிதேன பும்சா அனுஷ்டித கர்மணாம் சித்த சுத்தியாதி சம்ஸ்கார ஜனகத்வோபபத்தே.
2: அயம் விஷயः உக்தः. கிம் உக்தம்?
3: புண்ணியலோக ஃபல அபிசந்தி பூர்வக கர்மணாம்
2: புண்ணியலோகாஹ மே பவந்து
3: ஸ்வர்கலோக
2: ஸ்வர்கோமா மே ஜாயதாம் இதி இச்சயா அபிசந்தி பூர்வக கர்மணாம் ஸ்வர்க ஃபல ஜனகத்வேபி
3: தத் அபிசந்தி ரஹிதேன பும்சாம் ப்ரஹ்மஜ்ஞானே
2: தத் தத் ரஹிதேன பும்சாம் அன்னையும் இல்ல ரஹிதேன பும்சா அனுஷ்டித கர்மணாம் பும்சா பும்சாம் இல்ல பும்சா
3: பும்சா
2: தத் அபிசந்தி ரஹிதேன பும்சா
3: ரஹிதேன
2: பும்சா அனுஷ்டிதானாம் தேஷாமேவ கர்மணாம். அந்த விசேஷம் கவனிக்கிறோம், வேற கர்மம் இல்ல இது. ஃபலாபிசந்தியும் ஸ்வீகிருத்த கரோதி வா தத் வினா கரோதி வா இத்தேவ. நீங்க பண்ற ஒரே பூஜை தான், பூஜையில ஒன்றும் வித்தியாசம் இல்ல, என்ன பாவனை வச்சுட்டு இருக்குதான் வித்தியாசம். முமுக்ஷையா கிரியதே சத் பூஜா அந்நாதிஷி பவதி வா, பூஜா து தசைவா. அந்த மாதிரி யாகத்திலையும் அனுஷ்டானம் து தசைவா, அவனுடைய உத்தேசியம் வேற, நோக்கம் வேற, அவ்வளவுதான். தரிஹி புண்ணியலோக அபிசந்தி பூர்வக கர்மணாம் சுவாதந்திரியபி ததா அபிசந்தி ரஹிதேன பும்சா அனுஷ்டித கர்மணாம் தேஷாமேவ கர்மணாம் சித்த சுத்தியாதி சம்ஸ்கார ஜனகத்தோபகத்தே. இந்த விஷயத்துல ஜெய்மினிக்கும் விரோதம் கிடையாது. ஜெய்மினி என்ன சொல்லியிருக்காரு இந்த விஷயம்? அவர் சொல்லியிருக்க மாட்டார், அவ்வளவுதான். புண்ணியலோகம் உத்தேசேன கிரியமானானாம் கர்மணாம் தத் கிம் கிம் குத்திர பலம் பவதி இத்தி வதந்தி தாவதேவ சித்த சுத்தி தத் தாம் இச்சாம் வினா கிரியதே சத் கதம் பவதி தே ந விசாரயந்தி. அந்த அந்த பாகத்தில் அது விஷயம் இல்லை, அந்த சாஸ்திரத்தில் அது விஷயம் இல்லை. ஒரே சாஸ்திரம் தான் இருந்தால் கூட ஜெய்மினி சொல்ல வேண்டிய இடத்துல அந்த விஷயம் இல்லை, அவ்வளோதான். விரோதம் சொல்லக்கூடாது. நியாயப்பிரகாசஸ்ய ஏமே உபசம்ஹார, நியாயப்பிரகாச கிரந்தஸ்ய ஏமே உபசம்ஹார. ஏவஞ்ச கிம் ஜாதம் இதானீம் தேஷாமேவ கர்மணாம் உபயதா அனுஷ்டானம் சம்பவதி. கர்ம து ஏகமேவ அனுஷ்டானம் து உபயதா சம்பவதி ஃபலாபிசந்தி பூர்வகம் தத் ரஹிதஞ்ச. ஃபலாபிசந்தி பூர்வகம் கிரியதே வா கோபி தோஷோ நாஸ்தி தத் ஃபலம் பவதி மோக்ஷோ ந பவதி. எதி ஃபலாபிசந்தி வினா கரோதி தரி மோக்ஷே உபயுஜ்யதே சித்த சுத்தி துவாரா. ஏதாவனே விஷயம். அஸ்மின் விஷய கசியாபி வேதாந்தினா விரோதம் நாஸ்தி. அது தெரிஞ்சுக்கணும். இப்ப சொன்ன விஷயத்துல விசிஷ்டாத்வைதியா இருக்கட்டும் அத்வைதியா இருக்கட்டும் யாருக்குமே எல்லாருக்கும் இந்த அபிப்பிராயம் இருக்கு. சித்தசுத்திர அபேட்சதே ததர்த்தம் பாப நிவர்த்தி அபேட்சதே ததர்த்தம் ஏதேஷாம் கர்மகாண்டே விஹிதானாம் சர்வேஷாம் அப்படி கர்மனாம் காமிய கர்மனாம் அப்படி. அந்த காமிய கர்மம் தான் எப்படி அந்த காமனை இருக்குன்னா அது காமிய கர்மம் இல்லைன்னா காமிய கர்மம் இல்லை அவ்வளவுதான். காமிய கர்மம் காமிய கர்மம் ஒன்று கிடையாது. அது காமனையோட பண்றதா இருந்தால் அது காமிய கர்மம். அங்கே அந்தந்த காமனை இது இதுக்கு இந்த கர்மா இதுக்கு இந்த கர்மான்னு சொல்லப்பட்டிருக்கும். காரி ஈரியா விருஷ்டி காம விஜயதான் வச்சுக்கோ. விருஷ்டி விருஷ்டிர்மே ஜாயதாம் இது இச்சையா காரி விஷ்டிகரணே விருஷ்டிர் பவதி சித்தசுத்திர் பவது இது இச்சையா கருவத்து காரி ரிஷ்டிர்வா கிரியதாம் எத்கிஞ்சி ரிஷ்டிர் கிரியது இஷ்டி கிரியதாம் சித்தசுத்திரேவா. சித்தசுத்திர்த்தமே உபயோகம் பண்ணக்கூடாதுன்றது கிடையாது. சித்தசுத்தியர்த்தம் காரி ரிஷ்டிர் நகர்த்தவியாதி நாஸ்தி. விரோதோ நாஸ்தி. இச்சா அஸ்தி க்ரியதே ச க்ரியதாம் தேன கோ தோஷஃ கோபி தோஷோ நாஸ்தி ஸ்வர்கோ பவதி வா பவதி அவசியம் பவதி இது தத் வாக்கியம் வததி. ததேவ வாக்கியம் சித்தசுத்தியர்த்தமபி இதம் கர்த்தும் சக்கியதே இது வதது சேத் வாக்கியபேதா. ஒரே ஒரு வாக்கியத்துக்கு வாக்கியபேதம் வாக்கியபேதம் சொல்றது இல்லையா ஒரு தோஷம். ஒரு வாக்கியத்துக்கு ஒரு அர்த்தத்துக்கு தான் தாத்பரியம் இருக்கணும். ஒரு வாக்கியத்துக்கு ரெண்டு தாத்பரியம் இருந்தால் வாக்கியபேதம் ஒரு தோஷம். அது அபௌருஷய வாக்கியத்தில் ஒத்துக்க முடியாது. ஒரு வாக்கியத்தில் ரெண்டு அர்த்தம் ரெண்டு தாத்பரியம் வரக்கூடாது. இப்போ சொர்க்ககாமோ விஜயதான் இருக்கு அனேன யாகேன ஸ்வர்கோ பவதி இத்தியபி உச்சதே ஸ்வர்கேச்சாம் வினா கரோதி சேத் சித்தசுத்திர் பவதி இத்தியபி உச்சதே இது வக்தும் சக்கியதே வா ததா நோச்சதே கலு ஸ்வர்ககாமோ விஜயதா இது ஸ்ருத்வா தேன யாகேன சித்தசுத்திர் பவதி இது லப்யதே வா லப்யதே வா ந லப்யதே. ஏதத் அர்த்தத்வயம் கதஞ்சித் லக்ஷணாம் ஸ்வீகிருத்திய வா தஸ்ய வாக்கியஸ்ய உபரி ஏதி ஸ்தாப்யதே தரி வாக்கியபேதா இது தோஷோ பவதி. அப்படி சொல்ல மாட்டோம் ததா அஸ்மாகிரு நோச்சதே. பசந்து அக்ரே லிகந்தி அவன் ஞானார்த்தம் வேதாந்த வாக்கியானி பட்டதி சித்தசுத்தியர்த்தம் கர்மாணி ச கரோதி உபயோரபி பரியவசிதம் ஃபலம் கிம் மோக்ஷஹ. உபயோரபி பரியவசிதம் பலம் ஏகமேவ சித்தசுத்தி துவாரா தத்வஜான துவாரா மோக்ஷம் அஸ்யாபி பிரமாண விசாரஸ்யாபி தத்வஜான துவாரா மோக்ஷ ஏவ பலம் ஏவஞ்ச தஸ்ய பும்சஹா எதேவ ஞான பலம் ததேவ கர்ம பலம் ச நது ஸ்வர்காதிகம் கர்ம பலம் மோக்ஷ ஏவ கர்ம பலம் யதா
3: யதா வ்ரீஹி ப்ரோக்ஷணம் தர்ஷபூர்ண மாசோ மாச உற்பத்திய பூர்வ ஹேதுதயா ஸ்வர்கே சமுச்சீயதே ததா கர்மாணி ஞான பிரயோஜகதயா மோக்ஷே சமுச்சீயந்தே.
2: மோக்ஷே சமுச்சீயந்தே ஞான கர்ம சமுச்சயவாத இஷ்யதே மோக்ஷ ரூப ஃபலே கர்மாண்யபி சமுச்சீயந்தே ஞானத்வாரா யதா வ்ரீஹி ப்ரோக்ஷணம் தர்ஷபூர்ண மாச உற்பத்திய பூர்வ ஹேதுதயா ஸ்வர்கே சமுச்சீயதே யதா இது திருஷ்டாந்தேன சம்யக் உக்தம். பசந்து கர்மணாம் இதானி மோக்ஷோபயோகம் அஸ்தி ஞானஸ்யாபி மோக்ஷோபயோகம் அஸ்தி தரி மோக்ஷம் பிரதி கர்மாபி சாதனம் ஞானமபி சாதனம் இது உக்தம் ஸ்யாத். பரந்து இதம் சாதனத்வயம் துல்லியம் ஒரே லெவலில் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. கர்ம துவாரம் பின்னம் ஏற்கனவே சொன்ன இல்லையா துவாரம் பின்னம் தத்வஜானஸ்ய தத்வஜானம் சாட்சாத் உபயுஜ்யதே கர்மது தத்வஜான உற்பத்தி துவாரா மோக்ஷே உபயுஜ்யதே கர்மணா மோக்ஷே ஏவ உபயோகா கீதிருஷ்ய கர்மணா ஃபலாபிசந்திம் வினா கிருதஸ்ய கர்மணா தத்வஜான துவாரா சித்தசுத்தி துவாரா தத்வஜான துவாரா மோக்ஷே உபயோகா ஞானஸ்ய து சாக்ஷாத் உபயோகா இத்தேவம் ரீத்யா சமுச்சயஹ க்ரியதே. யதா வ்ரீஹி ப்ரோக்ஷணம் உதாரணம் வ்ரீஹி வ்ரீஹீன் ப்ரோக்ஷதி இது இருக்கு. வ்ரீஹி ப்ரோக்ஷணம் கிமர்த்தம் கர்த்தவியம் இத்துக்தே அந்ததோ கத்வா வ்ரீஹி ப்ரோக்ஷணம் ந கிருதம் சேத் கிம் கிம் பவதி அபூர்வம் ந ஜாயதாம் தேன கிம் ஃபலம் ந பவதி ஸ்வர்கோ ந பவதி பரியவசிதம் ஃபலம் ந பவதி அங்கதானே தடுக்கிறது. ஆனால் கதம் இத்துக்தே வ்ரீஹீன் ப்ரோக்ஷதி ப்ரோக்ஷணேன தத்ர உற்பத்தி வசந்து அத்ர சப்தஹ பவதி அபரிசிதஹ ஸ்யாத் यथा व्रीहि प्रोक्षणं दर्शपूर्णमास उत्पत्त्यपूर्व हेतुतया स्वर्गे समुच्चियते उत्पत्त्यपूर्वना तेरिमा
3: उत्पत्त्यपूर्व कल्पना
2: एना उत्पत्त्यपूर्वना एना
3: अपूर्वं किंतु
2: அபூர்வம் பரமாபூர்வம் உற்பத்தி பூர்வம் அங்காபூர்வம் முக்கியமா மூணு விதமா இருக்கு. இன்னும் சில அவாந்தர விபாகங்கள் இருக்கட்டும். பரமாபூர்வம், பரமாபூர்வம் கடைசியில் இருக்கிற அபூர்வம், அந்த அபூர்வம் தான் சொர்க்கம் வரைக்கும் நிற்கும். அந்த பலம் வர வரைக்கும் நமக்குள்ள நிற்கக்கூடிய அபூர்வம் பரமாபூர்வம். கடைசியில பூர்வாங்காணி உத்தராங்காணி சர்வாணி எதா அனுஷ்டியத்தை அந்த அந்த ரிசல்ட் அதுதான் பரமாபூர்வம், அதுதான் அங்க நிற்கும். உற்பத்தி பூர்வம்னா பிரதானசிய அனுஷ்டான உத்தரம் ஜாயமானம் அபூர்வம். அங்கம் பிரதானம் இருக்கு இல்லையா, அது பிரதானம் பிரதானசிய அனுஷ்டானே கிருதே ஜாயமானம் அபூர்வம் உற்பத்தி அபூர்வம். இது வந்து அங்காபூர்வம் புரோக்ஷணம் கிருதம் சேது ஏகம் அபூர்வம் பவதி ரீஹவ் திஷ்டதி சொல்றது. இந்த அங்காபூர்வம் அங்கானுஷ்டானத்தினால வரக்கூடிய அபூர்வம் அர்த்தம். உற்பத்தி அபூர்வம்னா பிரதானேன ஜாயமானம் அபூர்வம். இது சர்வம் கிருத்வா அனந்தரம் ஜாயமானம் அபூர்வம் பரமாபூர்வம் இது பிரயாணம் அபூர்வானம் பேதா. இதானீம் கிம் பவதி அங்காபூர்வம் அங்கானுஷ்டானேன ஜாயமானஸ்ய அபூர்வஸ்ய அந்ததோ கத்வா குத்ர உபயோகஹ இத்யுக்தே சாக்ஷாத் உபயோகம் பரமாபூர்வே சாக்ஷாத் உபயோகம் தான். உற்பத்தி பூர்வ உபயோகம் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த புரோக்ஷணம் பண்ணல என்னால் இவன் பிரதான அனுஷ்டானம் பண்ணாலும் அதனால பலம் வராது இல்லையா. அந்த மாதிரி இப்ப ஒரு பிரதானம் எந்த கர்மா இருந்தாலும் ஒரு பிரதானம் ஒண்ணு இருக்கு, முக்கியமான ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதுல இருந்துதான் மெயினா அந்த அபூர்வம் அதுல இருந்தா கிடைக்கணும். ஆரம்பத்திலேயே அதே பண்றது இல்ல, இன்னும் நிறைய சம்ஸ்காரங்கள் எல்லாம் பல பண்ணித்தானே அபூர்வம் பண்றது. ஏதேனா கிஞ்சித் கிஞ்சித் அங்கா அங்காபூர்வம் ஏகைக்கம் அங்கம் லுப்தம் சே அதனால வர வேண்டிய அந்த அபூர்வங்கள் இல்லாம இருக்கும், கிடைக்காது. அப்போ பிரதானம் மட்டும் பண்ணினா பலம் வருமா, வராது. அப்ப பிரதானம் அனுஷ்டிதம் சே எதி பலம் லப்தவியம் தரி அங்கா நாம அனுஷ்டானம் அபேட்சதே இது தரி அங்காபூர்வம் கிம் பவதி உற்பத்தியபூர்வத்வாரே சமுச்சியதே உற்பத்தியபூர்வ ஜனனத்வாரா ஃபலே உபயுஜதே அர்த்தம். சமுச்சியதேன்னு சொன்னா உபயுஜதே சமுச்சயிக்கிறதா சேர்க்கறதுன்னு அர்த்தம். ஃபலத்துக்கு உபயோகப்படுறது, கர்மாவும் உபயோகப்படுறது, ஞானமும் உபயோகப்படுறது. ஞான கர்மனோ சமுச்சய கதம் இத்துக்தே ஞானசிய து சாட்சாத் கர்மணஸ்வேதத்வாரா மோட்ச உபயோக ததர்த்தம் உதாரணம் வ்ரீஹி ப்ரோக்ஷணம்
3: தர்ஷபூர்ண மாசோ மாச உற்பத்தி அபூர்வ ஹேதுதயா ஸ்வர்கே
2: சமுச்சியதே ஸ்வர்கே ஜனனியே தஸ்ய உபயோகோ பவதி யதா ததா
3: ததா கர்மண் கர்மாணி ஞான பிரயோஜகதயா மோக்ஷே சமுச்சியந்தே
2: ஞானம் பிரதி உபயோக உபயுஜ்யமானத்வா மோக்ஷே தஸ்ய உபயோகோ பவதி அதஹா
3: அதஹா குணகர்மத்வாத் அங்கத்வமேதேஷாம்
2: அதஹா ஏதேஷாம் குணகர்மத்வாத் அங்கத்வமேவ நது பிரதானத்வம். குணகர்மத்துவம் இத்தே அமுக்கியத்துவம் குணகர்மத்துவாத் அங்கத்துவமேவ பிரதானத்துவம் நாஸ்தி மோக்ஷே ஞானமேவ பிரதானம்
3: தர்ம விசாரணாம் தர்ம அனுஷ்டானாம் அங்கத்துவம்
2: அங்கத்துவமேவ அஸ்து இதம் அத்ர அத்ய சமாபயாமி இதோபி அஸ்யைவ விசாரஹ அக்ரே அனுவர்த்ததே வாக்கியபேத சங்கா ஏகா கிருதா ஏகம் ஸ்வர்ககாமோ யஜேதா இதி வாக்கியம் ஸ்வர்கோதேசேன யாகம் கர்த்தும் அபி பிரேரயதி மோக்ஷோதேசேன சித்தசுத்தியர்த்தம் கர்த்தும் அபி பிரேரயதி இதி இதி உச்சதே தரி விஷயத்வயம் ஏகேன வாக்கியேன பிரதிபாதிதம் இது வாக்கியபேதம் ஸ்யாத் அதஹ ததா ந வக்தவ்யம் தத் வாக்கியம் ஸ்வர்கோத்தேசேனைவ ஜோதிஷ்டோம யாகம் யாகே புருஷம் ப்ரேரயதி ததேவ கர்ம சித்தசுத்தியர்த்தம் முமுக்ஷுணாபி கர்த்தும் சக்யதே இது கேன ஜ்ஞாயதே இத்யுக்தே அன்யேன வாக்கியேன ஜ்ஞாயதே தமேதம் வேதானி வசனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்ஞேன யஜ்ஞேன விவிதிஷந்தி இருக்கு இல்லையா தானியேவ கர்மாணி ஃபலாபிசந்திம் வினா கிரியந்தே சேத் மோக்ஷே உபயுஜ்யந்தே இது வாக்கியாந்தரேன உச்சதே தேனைவ வாக்கியேன உச்சதே சேத் வாக்கியபேதோ பவதி வாக்கியாந்தரேன உச்சதே சேத் வாக்கியபேதோ நாஸ்தி
0: கலு
2: கதம் கதம் அனுவாத
0: வாக்கியாந்தரேன
2: அன்யதேவ கலு உச்சதே அன்யதேவ கலு உச்சதே கர்ம ஏகம் அந்த கர்மத்தினுடைய ரெண்டு விதமான அனுஷ்டானம் ஒரு விதமான அனுஷ்டானம் ஸ்வர்கோதேசேன தத்து சம்சாரிணாம் கிருதே ஏ சம்சாரமேவ இச்சந்தி தேஷாம் கிருதே ஏ மோக்ஷம் இச்சந்தி தேஷாம் கிருதே அந்யாதிஷம் அனுஷ்டானம் அந்த இது சிந்தனை தான் மாறுறது கர்மம் ஒன்றுதான் பார்த்தா தெரியாது இது இது பார்த்தா ஒன்றும் தெரியாது வித்தியாசம் தெரியாது பண்றது அப்படிதான் சரி பின்ன பின்ன வாக்கியன போத்தியதே சேத் தத்திர விரோதம் நாஸ்தி வாக்கியபேதா ந பிரஷ்டவியா இது இமம் விஷயம் ஏதேவ ஆச்சாரியாக அக்ரே வதிஷ்யந்தி அஸ்து
4: ఓం నమః శివాయ. డియర్ లిజనర్స్ ఆఫ్ శైవం డాట్ ఆర్ రేడియో, ది సైజ్ ఆఫ్ అవర్ ఆడియో కలెక్షన్ కంటిన్యూస్ టు గ్రో డే బై డే. వీ నౌ హోస్ట్ మోర్ దాన్ 25,000 ఆడియో రికార్డింగ్స్. ఇన్ ఆర్డర్ టు మేక్ దీస్ ఎక్స్టెన్సివ్ రిసోర్సెస్ మోర్ యాక్సెసిబుల్ అండ్ బెనిఫిషియల్ టు అవర్ రేడియో లిజనర్స్, వీ హ్యావ్ రీఆర్గనైజ్డ్ అవర్ ప్రోగ్రామ్ షెడ్యూల్. తిరుమురై మ్యూజిక్ అండ్ తిరుమురై డిస్కోర్సెస్ విల్ బి బ్రాడ్కాస్ట్ ఆన్ తిరునెరియ తమిళోసై. ఫిలాసఫికల్ డిస్కోర్సెస్ అండ్ పెరియ పురాణం లెక్చర్స్ ఇన్ తమిళ్ విల్ బి బ్రాడ్కాస్ట్ ఆన్ శివతత్వం. ప్రోగ్రామ్స్ ఇన్ లాంగ్వేజెస్ అదర్ దాన్ తమిళ్ విల్ బి బ్రాడ్కాస్ట్ ఆన్ శైవలహరి. యాజ్ అ రిజల్ట్ ఆఫ్ దీస్ చేంజెస్ దేర్ విల్ బి సమ్ అడ్జస్ట్మెంట్స్ టు ప్రోగ్రామ్ టైమింగ్స్. వీ ట్రస్ట్ దట్ యూ విల్ కైండ్లీ యాక్సెప్ట్ దీస్ షెడ్యూల్ చేంజెస్ విత్ అండర్స్టాండింగ్ అండ్ పేషెన్స్. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
5: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, the next program is Spiritual Discourse. In this, you are about to listen Dakshinamurti Stotram, presented by Swami Sri Atmananda Giriji Maharaj. Thank you. Om Namah Shivaya.
6: ఓం ఓ ఓ ఆదిగురు శంకరాచార్య విరచిత్ దక్షిణామూర్తి స్తోత్రక ప్రసంగ.
7: విశ్వం దర్పణ దృశ్యమాన నగరీ